0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1869 கிலோஹெர்ட்ஸின் இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 9ஆம் நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளின் தொடக்கமாய் கேட்கலாம் குரல் அமுதம். இன்றைய குரலின் 371.

ஆகாஷ்வாணி மதுரை மதியில் 1869 கிலோஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர்மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து. தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிரியல் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். காலை 7:00 அறிவும் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ. ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். அதைத் தொடர்ந்து காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை. 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதைத் தொடர்ந்து நண்பகல் 12:10 இசை மேடை. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி. உடற்தகுதி பயிற்றுனர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம் காண்கிறார் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். நிறைவு பகுதியாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல்

2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தென்றல், 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் துவானி அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக பிற்பகல் 3 மணிக்கு எமது நிலையத்தில் பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகும். இன்று மாலை 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், மைக்ரோ கிரீன்ஸ் ஆர் ஜெயதுர்கா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2 கேட்கலாம். அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் கேட்கலாம். இன்று 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல். 8:30 அச்சாணி. விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சதீஷ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுட சென்னை அஞ்சல். 9:30 ஸ்ரீ கிருஷ்ணநீலிலை இசைப்பேருரை வழங்குபவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து இன்று 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

இதுவரை நேர்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் நிகழ்ச்சியும் நேரமும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸுடன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி,

0: சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
5: அச்சச்சோ, அதுக்குள்ளேயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
4: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
5: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
4: அதுக்கே
5: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
4: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
5: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: PM Modi is also expected to meet several SCO leaders on the sidelines of the summit. In his departure statement on Saturday, Mr. Modi said he is looking forward to advancing India's vision for the region based on security, connectivity and opportunity. He also said India will work with SCO members towards a region free from terrorism, separatism and extremism. Mr. Modi will also attend the opening ceremony of the 6th World Nomad Games. Prime Minister Narendra Modi concluded a successful two-day state visit to Tashkent, Uzbekistan yesterday, following talks with President Shavkat Mirziyoyev to deepen bilateral ties. Both leaders agreed to elevate India-Uzbekistan relations to a comprehensive strategic partnership, a report from our correspondent.
1: The outcomes of the visit extend well beyond the signing of 11 agreements, from critical minerals and uranium to trade, defense, digital payments and education, from promotion of Hindi and Sanskrit to sports and heritage conservation. The two-day visit has given a broad and comprehensive framework to the India-Uzbekistan relationship. The elevation of ties to a comprehensive strategic partnership, coupled with $5 billion trade target, long-term energy cooperation and greater engagement at the state and city levels, is expected to provide fresh momentum to India's engagement with Uzbekistan and the wider Central Asian region. A major highlight of the visit came when President Shavkat Mirziyoyev conferred Uzbekistan's highest state honor, the Order of Oli Darajli Dostlik, on Prime Minister Narendra Modi. The award recognizes his contribution to strengthening India-Uzbekistan relations and cooperation. Sushil Chandra Tiwari, Akashwani News, Tashkent.
0: President Draupadi Murmu will grace the National Institute of Fashion Technology NIFT Combined Convocation 2026 in New Delhi today. Graduating students from 18 NIFT campuses across the country will come together to celebrate the conferment of their degrees and mark the culmination of their academic journey. Nepal has intensified efforts to free hundreds of people trapped inside tunnels at hydropower projects, including the Trishuli 3A site, following Wednesday's flash floods. Rescuers, including experts from India and China, have been attempting to make contact but have so far received no response from inside the tunnel. Hundreds of the 2,500 people reported missing are believed to be employees of Nepal's hydropower projects. Wednesday's disaster has killed at least 794 people, and more than 2,500 people are missing in Nepal. The International Cricket Council, ICC, has taken away hosting rights of the inaugural edition of the Women's Champions Trophy to be held in 2027 from Sri Lanka due to government interference in the administration of Sri Lanka cricket. According to a report, Sri Lanka was set to host the first ever edition of the women's tournament featuring six teams, including the host, but the decision could impact their participation as well. And in football, India under 20 men's national team will begin their AFC under 20 Asian Cup China 2027 qualifiers campaign against Syria at the Dostlik Stadium in Tashkent today. And that is the end of this news bulletin.
2: Neram 6 mani 10 nimidam
3: Akashvani Yenaitanum Nallavai Ketka. இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
4: துன்பம் நேர்கிற பொழுது மனம் தளர்ந்து ஊக்கம் அழிந்து போகாமை வேண்டும். இதனைத்தான் திருவள்ளுவர் ஏனைய நீதி நூலாரும் இடுக்கண் அழியாமை என உரைத்தனர். வாழ்க்கையில் நமக்கு எத்தகைய இக்கட்டான சூழல்கள் வந்தாலும் மனம் சோர்ந்து விடாமல் நாம் மீண்டும் பழைய உற்சாகத்துடன் அத்துன்பத்தை எதிர்கொண்டு வெல்லும் மனவலிமை பெறுதல் வேண்டும். பள்ளி இறுதித் தேர்வுகளில் மதிப்பெண்கள் போதிய அளவு பெறவில்லை அல்லது மருத்துவ படிப்புக்கான போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி கிட்டவில்லை என்றால் பலர் பெரும் துன்பத்துக்கு ஆளாவதை காண்கிறோம். சிலர் அத்தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக தற்கொலை நிலைக்கும் சென்று விடுகின்றனர். அது கூடாது, இம்முறை தவறிவிட்டது என்றாலும் தொடர்ந்து ஊக்கத்தோடு நாம் முயன்றால் முடியாமல் போகாது. அடுத்தடுத்த முறைகளில் நன்கு படித்து தேர்ச்சி பெறலாம் என்று நம்பிக்கை பெற வேண்டும். அரசு வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான். ஐஏஎஸ் என்னும் இந்திய ஆட்சிப்பணி தேர்விலும் மிக எளிய பின்புலத்தில் பிறந்திருந்தாலும் சிலர் தமது அடுத்தடுத்த முயற்சிகளில் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற பதவிகளுக்கும் வந்துவிடுகின்றனர். விளையாட்டு போட்டிகளாயினும் நாம் செய்யும் வணிகம் போன்ற பிற தொழில்களாயினும் சில நேரங்களில் எதிர்பாராத

0: அறிவுக்கு உட்பட நேர்கையில் தொடர்ந்து அதற்கான காரணங்களை ஆராய்ந்து முனைப்புடன் செயல்பட்டு அவ்வப்போது எதிர்பாராமல் நேரும் துன்பங்களிலிருந்து வெற்றி பெற நாம் மனவூக்கம் கொள்ள வேண்டும். கடும் உழைப்பாளிகளான விவசாயிகள் வானம் பொய்ப்பதாலும் அல்லது முயன்று பயிரிட்ட பயிரை விளைவித்து அறுவடை செய்ய உள்ள காலத்தில் பெருமழை பெய்து அனைத்தையும் நீரில் மூழ்க அடித்தாலும் மழை அந்த விளைந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டாலும் கூட தம் பட்ட பாடெல்லாம் வீணாயிற்றே என மனச்சோர்வுக்கு உள்ளாவதும் உண்டு. அவர்தம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் இயற்கை பெருநட்டம் தரின் அதிலிருந்து மீள்வது அரிதாகிறது. எனினும் உலகிற்கு உணவளிக்கும் தம் தொழிலில் அவர்கள் பின்வாங்காமல் ஈடுபட காண்கிறோம். போர் முனையில் எதிரி நாட்டினரோடு சண்டையிட்டு பலத்த காயங்கள் ஏற்படும் பொழுதும் பின்னடைவுகளை எதிர்கொண்டாலும் எதிரியை வீழ்த்தும் வரை தம் முயற்சியை விடாதவர்களாய் திகழ்கின்றனர் வீரர்கள். அறிவியல் சோதனைகள் செய்து தம் முயற்சியில் சில முறை தோல்வி கண்டோரும் தம் ஆராய்ச்சியை விடாது மேற்கொள்வர். இந்திய செயற்கைக்கோள் ஏவு தொழிலில் தொடக்கத்தில் சில தோல்விகள் நேர்ந்தாலும் நம் விஞ்ஞானிகள் இடுக்கண் அழியாமல் முயன்றதனால்தான் நாட்டுக்கும் தமக்கும் பெருமை சேர்த்து கொண்டனர். துன்பம் வந்து சேரும் பொழுது அது கண்டு துவண்டு போகாமல் அதையும் வெல்வோம் எனும் உணர்வு கொள்ள வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர். வில்லில் பூட்டிய நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு தொலைவுக்கு அம்பு இலக்கை சென்று சேர்கிறது. வாழ்வில் நம்மை துன்பங்கள் எந்த அளவு நெருக்குகிறதோ அந்த அளவுக்கு நம் ஊக்கமும் தொடர் முயற்சிகளும் நம்மை கூர்மையடைய செய்து இமாலய வெற்றியை எட்ட உதவுகிறது. எனவே அன்றாட வாழ்வில் நேரும் சிறு சிறு இடையூறுகளாகிய துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு வாகை சூடுவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் என்னை தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை.

0: நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை.
1: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
2: நன்றி கவிஞர் வைரமுத்து.

0: நேரம் 6:35 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1169 கிலோஹெர்ட்ஸ்.
1: அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் மூலிகை பூச்சி விரட்டி தயாரிப்பு பயிற்சி இலவச நேரடி வகுப்பு இன்று நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். மதுரை மாவட்டத்தில் மகத்தான வருமானம் தரும் மர விவசாயம் குறித்த இலவச ஆலோசனை கூட்டம் வருகின்ற செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல் பகல் 12 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 9442 59 00 79 மற்றும் 9442 59 00 81. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண்கள் 9442 59 00 79 மற்றும் 9442 59 00 81.

தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் கால்நடைகளுக்கு சத்தான தயாரிக்க எளிதான மலிவு விலை தீவனமான அசோலா பற்றிய தகவல்கள் கேட்கலாம். அசோலா என்பது நீரில் வளரும் ஒரு சிறிய நீர்ச்செடியாகும். அதில் அதிக அளவு புரதச்சத்து, வைட்டமின்கள், தாது சத்துக்கள் நிறைந்துள்ளதால் கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த தீவனமாக அமைகிறது. அசோலா வழங்குவதால் கால்நடைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள்: அசோலா

0: அசோலாவை சேர்ப்பதால் பாலின் அளவு மற்றும் தரம் அதிகரிக்க செய்கிறது. குறைந்த செலவில் அதிக சத்தான தீவனமாக இருப்பதால் செலவை குறைக்க உதவியாக இருக்கிறது. வீட்டின் அருகிலேயே நீர்த்தொட்டிகளில் எளிதாக இதனை வளர்க்க முடியும். வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளது கால்நடைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வளர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் நீண்ட ஆயுளுக்கு கால்நடைகளின் தீவனமான அசோலா உதவியாக இருக்கிறது. இந்த அசோலாவை கால்நடைகளுக்கு வழங்கும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பால் மாடுகளாக இருந்தால் தினசரி தீவனத்தில் 5 முதல் 10% வரை கொடுக்கலாம். இதே கன்றுகளாக இருந்தால் தினசரி தீவனத்தில் 10 முதல் 15% வரை கொடுக்கலாம். ஆடுகளாக இருந்தால் தினசரி தீவனத்தில் 10 முதல் 15% வரை கொடுக்கலாம். எருமைகளுக்கு தினசரி தீவனத்தில் 5 முதல் 10% வரை கொடுக்கலாம். கால்நடைகளுக்கு சத்தான தீவனமான அசோலாவை பயன்படுத்தி பயன்பெறுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நன்கு வந்து பராமரிக்கப்பட்ட ஒரு வயல்களிலிருந்து பொதுவாக வந்து நம்ம நடவு செய்த 75ஆம் நாளிலிருந்து நன்கு பழுத்த பழங்கள் வந்து அறுவடைக்கு நமக்கு வரும். நாற்று நட்ட 3 மாதங்கள் கழித்து பச்சை மிளகாயும், 4 மாதங்கள் கழித்து வந்து பழங்களாகவும் நம்ம அறுவடை செய்யலாம். சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு வற்றல், அதாவது மகசூல் வந்து ரகங்களுக்கு ரகங்கள் ஏற்ற மாதிரி மாறுபடும். கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வந்து மகசூல் வந்து மாறுபடும். சராசரியாக ஒரு ஹெக்டர்லிருந்து 2 முதல் 3 டன் காய்ந்த வற்றலும், 15 முதல் 18 டன் பச்சை மிளகாயும் வந்து நமக்கு மகசூலாக கிடைக்கும். விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பின்சை நேர்த்தி முறைகள், இது வந்து பொதுவான முறைகளை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இது வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு மிளகாய் தோட்டத்தில் வந்து பழம் அழுகல் நோயை வந்து பூஞ்சான கொல்லிகள் செலுத்தி கட்டுப்படுத்த வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை வந்து சரியான முறை அளவில் எப்பவுமே கொடுக்கணும். குறிப்பாக வந்து பரிந்துரைக்கப்பட்ட பொட்டாஷ் உரங்களை அளிப்பதன் மூலமாக காய்களின் வந்து நிறம் மற்றும் காரத்தன்மையை வந்து அதிகரிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, மிளகாய் செடியில் பழங்கள் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியவுடன் பழங்களை பறிக்கலாம். அந்த பறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மிளகாய் வந்து காம்புடன் பறிக்க வேண்டும். அப்போதான் அதனுடைய வந்து கெட்டு போகாம நீண்ட நாட்களுக்கு வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்து பழங்களை பறித்தோம் அப்படின்னா அறுவடை செய்த அன்றையே வந்து நம்ம களங்களில் வந்து மணலை பரப்பி அதுக்கு மேலே வந்து உலர வைக்க வேண்டும். பொதுவாக வந்து சராசரியாக வந்து சாதாரண சூழல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4 நாட்கள் உலர விட்டமாக போதுமானது. மழைக்காலங்களில் இருந்ததுன்னா அதனுடைய வற்றல் உலர்றதுக்கு வந்து ஒரு 7 முதல் 10 நாட்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, பொதுவாக வந்து நம்ம நன்கு உலர்த்திய மிளகாய் வற்றலிருந்து இந்த காய்ப்புழு தாக்குதல் மற்றும் பல அழுகல் நோய் இந்த மாதிரியான தாக்குதல் இருந்ததுன்னா அது தாக்குதலுக்கு உண்டான மிளகாய் வற்றலை நீக்கி நல்ல வற்றலை மட்டும் பிரித்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களுக்கு நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல பவுடர் மற்றும் நல்ல வற்றலை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மிளகாய் சாகுபடியில் வந்து என்னென்ன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்க, பயிர் பாதுகாப்பு முறைகள். நம்ம என்ன தான் நம்ம தொழில்நுட்பங்களை கடைபிடித்தாலும் பூச்சி நோய் தாக்குதல் வந்து சரியான முறையில் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மகசூலை வந்து நம்ம எடுக்க முடியாது. முதல்ல வந்து பூச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்புழுக்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த காய்ப்புழுக்கள் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன முறைகளை கடைபிடிக்க முறையில் கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 12 நம்பர் இணக்கவச்சு பொறிகளை வைப்பதன் மூலமாக நம்ம கட்டுப்படுத்த முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க பாதிக்கப்பட்ட காய்கள் மற்றும் வளர்ந்த புழுக்களை வந்து சேகரித்து நம்ம அழிப்பதன் மூலமாக நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து ஒரு ஹெக்டருக்கு கார்பரையில் 1.2 கிலோ அரிசி தவிடு 12.5 கிலோ வெல்லம் 1.2 கிலோ மற்றும் தண்ணீர் 7.5 லிட்டர் கலந்த கலவையை வைப்பதன் மூலமாகவும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிருக்கும். இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னாக்க, டைமெத்தையேட் வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர்ங்கிற அளவுலேயோ, அல்லது மீத்தைல் டெமட்டான் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர், அல்லது குயினால்

0: பாஸ் பவுடர் 20 கிலோ பெர் ஹெக்டர் அந்த அளவில் கலந்து 3 முறை 14 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலமாக செடி ஃபுல்லாக முழுவதும் நன்கு நனையிற மாதிரி தெளிப்பதன் மூலமாக அசுனையின் தாக்குதல இருந்து நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும்.
1: இதுவரை மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Thank you.

0: வணக்கம், நான் நாசர் பேசுறேன்.
1: ஹரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
0: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்.
1: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
0: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் அரசு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காஷிமெலிவ் அடில்பெக் அலியோபிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பு அளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ்தான் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாத்திர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். பிரதமர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது.

0: தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் கடன் சுமை பல லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்தார். அரிசி, சர்க்கரை, புளி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னரும் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். துறை வாரியாக தனித்தனி அமைச்சர்கள் இருந்தாலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளிப்பதில்லை என்றும், ஒரு சில அமைச்சர்கள் மட்டுமே பெரும்பாலான துறைகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் மூடப்பட்டுள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உட்பட பல சர்க்கரை ஆலைகள் நவீனப்படுத்தப்படாத காரணத்தால் அதன் உற்பத்தி திறன் குறைந்துள்ளது என்று கூறினார். ஆலைகளுக்கு கொண்டுவரப்படும் கரும்பு உரிய காலத்தில் அரைக்கப்படாத காரணத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூருக்கு செல்லும் சிறப்பு விரைவு ரயில் செப்டம்பர் 12 தேதி முதல் 26 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. போடிநாயக்கனூரிலிருந்து தாம்பரத்திற்கு வாரந்தோறும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் செப்டம்பர் 13 தேதி முதல் 27 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் செப்டம்பர் 4 தேதி முதல் 25 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி எழும்பூர் விரைவு ரயில் செப்டம்பர் 6 தேதி முதல் 27 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தாம்பரம் விரைவு ரயில் செப்டம்பர் 6 தேதி முதல் 27 தேதி வரையும், திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயில் செப்டம்பர் 3 தேதி முதல் 24 தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். லட்சத்தீவில் நடைபெறும் விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் திரு எல் பி சிங் பாகேல் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். நாட்டில் வண்ண அலங்கார மீன்களை பிடித்தல், வளர்த்தல் மற்றும் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்க லட்சத்தீவு கடல்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஏராளமான அலங்கார வண்ண மீன்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. அலங்கார மீன்வளத்தை பெருக்க அறிவியல் முறையில் மேலாண்மை மற்றும் தரக்கட்டுப்பாடுகளை உறுதி செய்ய செயல் திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. அந்தமானில் கடுமையான சூறைக்காற்று வீசியதால் தரையிறங்க முடியாமல் அந்த விமானம் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. வானிலை சீரடையாத காரணத்தால் சென்னை திரும்பிய விமானம் இன்று காலை சிறப்பு விமானத்தின் மூலம் பயணிகள் அந்தமான் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சி நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை ஆற்காடு சாலை, விருகம்பாக்கம், போரூர் சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த மண்டல கண்காணிப்பு அதிகாரி திருமதி விஜயாராணி, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இப்பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள், மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் மீண்டும் மழைநீர் வடிகால் கட்டும் பணியையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பருவமழையின்போது அவசர நடவடிக்கைகளுக்காக மோட்டார் பம்புகள், இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுடன் பொருளாதார உறவுகளை கனடா துண்டித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானில்

எண்ணெய் வளமிக்க லாரக் தீவின் மீது அமெரிக்க விமானப்படை மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல்லில் நேற்று ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்குமார் கூறியுள்ளார். செங்கல்பட்டு நகராட்சி அலுவலகம் எதிரே பழைய GST சாலையில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி கட்டுப்படுத்தினர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வாகன தணிக்கையில் சுமார் 2 கிலோ போதைப்பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்களை எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
3: 1980களில் உலகம் முழுவதும் ஓர் அச்சம் பரவியது. வானில் ஓர் பெரிய ஓட்டை உருவாவதாகவும் அதன் மூலம் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படப் போவதாகவும் அறிவியலாளர்கள் எச்சரித்தனர். அதுதான் ஓசோன் படலத்தின் சிதைவு. 1881 வால்டர் ஹார்ட்லி ஓசோன் வாயு புற ஊதா கதிர்களை அதிக அளவில் உறிஞ்சுவதாக கூறினார். இதன் மூலம் சூரியனிடமிருந்து வெளியாகும் ஆபத்தான கதிர்களில் இருந்து பூமியை ஓசோன் பாதுகாக்கிறது என்று தெரிய வந்தது. 1920 கார்டன் டாப்சன் என்பவர் ஸ்பெக்ட்ரோ போட்டோமீட்டர் என்கிற கருவியை உருவாக்கினார். இந்த கருவி வளிமண்டலத்தில் இருக்கும் வாயுக்களை துல்லியமாக அளவிட உதவியது. இதன் மூலம் செய்த சோதனைகளின் அடிப்படையில் ஓசோன் என்பது பூமியின் பரப்பிலிருந்து சுமார் 15-35 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் வளிமண்டலத்தில் உள்ள வளிமண்டல அடுக்கு, ஸ்ட்ரேட்டோஸ்பியர். 1930 சிட்னி சேர்மேன் புற ஊதா கதிர்கள் தொடர்ச்சியாக ஓசோன் மூலக்கூறுகளை உடைத்து ஆக்சிஜன் அணுக்களாக மாற்றுவதையும் அந்த அணுக்கள் மீண்டும் ஒன்றிணைந்து ஓசோனாக மாறுவதையும் முன்மொழிந்தார். இது சுழற்சியாக நடைபெறுவதாக கூறினார். இதுவே சேர்மேன் சுழற்சி என அறியப்படுகிறோம். இந்த கண்டறிதல் வளிமண்டல வேதியியல் என்னும் தனிப்பிரிவு உருவாக அடித்தளம் அமைத்து கொடுத்தது. இவ்வாறு ஓசோன் படலத்தின் இயக்கத்தை கண்டறிந்த அறிவியலாளர்களுக்கு அடுத்த பெரிய சவால் எழுந்தது. 2 உலகப் போரை தொடர்ந்து முன்பு இல்லாத அளவு தொழிற்சாலை உற்பத்தி அதிகரித்தது. புதிய வேதிப்பொருட்கள் கண்டறிதல் நிகழ்ந்தன. அதில் ஒன்றுதான் கார்பன், புளோரின், குளோரின் ஆகிய அணுக்கள் இணைந்த குளோரோ புளோரோ கார்பன். இந்த CFC அதிசய

0: வேதிப்பொருள் என அழைக்கப்பட்டது. காரணம், இந்த வேதிப்பொருளுக்கு நச்சுத்தன்மை கிடையாது, எளிதில் தீப்பிடிக்காது, வேதியியல் ரீதியில் நிலையானது. குளிர்சாதன பெட்டியிலும் மருந்து தெளிப்புக்கு பயன்படும் ஏரோசால் தெளிப்பான்களிலும் பயன்பட்டது. நிறுவனங்கள் தயாரித்து லாபம் பார்த்தன. பிரச்சனை என்னவென்றால், சுற்றுப்புறத்தில் வெளியேறிய போது ஓசோன் மண்டலத்தை இந்த சிஎஃப்சி சேதப்படுத்த தொடங்கியது. சிஎஃப்சியில் உள்ள குளோரின் அணு ஓசோனில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களுடன் வினைபுரிந்து குளோரின் மோனாக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுகிறது. பிறகு இந்த குளோரின் மோனாக்சைடு தனி ஆக்சிஜன் அணுவுடன் வினைபுரிந்து மீண்டும் குளோரினை வெளியேற்றுகிறது. இந்த குளோரின் மறுபடியும் ஓசோனை பாதிக்கிறது. இந்த கண்டறிதல் உலகம் முழுவதும் எச்சரிக்கை மணியை ஒலித்தது. ஆனால் சிஎஃப்சியை உருவாக்கும் நிறுவனங்கள் வேறு விதமாக கவலை கொண்டன. சிஎஃப்சியை நிறுத்த சொன்னால் லாபத்தை நிறுத்திவிடும் இல்லையா? இதனால் அவர்கள் மாற்று கருத்துக்களை பரப்பத் தொடங்கினர். இயற்கையாக எரிமலை கடல் நீரிலிருந்து வெளிப்படும் குளோரின் அளவு சிஎஃப்சியிலிருந்து வருவதை விட கூடுதல் என்றும், சிஎஃப்சியை நிறுத்தினால் குளிர்சாதன பெட்டி பற்றாக்குறை ஏற்பட்டு உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் பயமுறுத்தினர். அதாவது, மக்கள் பாதுகாப்பை விட சிஎஃப்சியே முக்கியம் என்றனர். அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டின. ஆனால் அறிவியலாளர்களின் அடுத்தடுத்த ஆய்வுகளும் செயற்கைக்கோள் தரவுகளும் அண்டார்டிகாவில் ஓசோன் படலம் எழுந்து வருவதையும், இது தொடர்ந்தால் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதையும் நிறுவின. 1970s-80s உலகம் முழுவதும் மக்கள் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கிய பின்னர் சிஎஃப்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்கிய அரசுகள் நடவடிக்கைக்கு வந்தன. 1987 மான்ட்ரியல் ஒப்பந்தத்தின்படி சர்வதேச கண்காணிப்பின்படி சிஎஃப்சி உற்பத்தி செய்வதும் பயன்படுத்தப்படுவதும் தடை செய்யப்பட்டன. சிஎஃப்சிக்கு மாற்று தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு ஓசோன் படலம் காப்பாற்றப்பட்டது. மான்ட்ரியல் ஒப்பந்தம் கராராக கடைபிடிக்காமல் இருந்திருந்தால் 2050 உலகம் முழுவதும் ஓசோன் படலம் அபாயகரமாக மெலிந்து பூமி உயிர் வாழ தகுதியற்ற இடமாக மாறியிருக்கும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். அறிவியல், அரசியல், தொழில், மக்கள் இயக்கம் ஆகிய நான்கும் ஒன்றிணைந்ததன் விளைவாக ஓசோன் குறித்தும் புது வெளிச்சம் பாய்ச்சியதற்காக க்ருக்ஷன், மோலினா, ரோலான் ஆகியோருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாஸ் அவர்கள்.

நேரம் காலை 7 மணி. இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் அறிவோம் 1000. பொன்னான இந்த விடியலில் புதிய சிந்தனைகளோடும் புத்தம் புதிய தகவல்களோடும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் நம்ம மூளை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? நம்ம மூளை நம்ம உடல் இடையில் சுமார் 2% தான் இருக்கும். ஆனால் நம்ம ஓய்வில் இருக்கும்போதும் உடலோட மொத்த ஆற்றலில் சுமார் 20% வரை மூளை பயன்படுத்துகிறது. அதனால தான் நல்லா தூங்குவது, போதுமான தண்ணீர் குடிப்பது, சத்தான உணவு சாப்பிடுவது போன்றவை உடலுக்கு மட்டுமல்ல நம்மளோட மூளையின் செயல்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியம் நேர்களை.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதி சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காசிமெலேவ் அதில்பெக் அலியோபிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாதிர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக

0: என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லேயில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னதாக சிகாகோவில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவழியினரிடையே திருமதி சீதாராமன் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் நாட்டின் பொருளாதார இலக்குகளை எடுத்துரைத்த நிதியமைச்சர் அரசு கடன் வாங்குவது மற்றும் கடனின் அளவு குறித்த கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். மத்திய அரசு 2025-26 ஆண்டிற்கான நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை குறிப்பிட்ட திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களின் செயல்பாடுகள் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடன் இந்தியா நேரடியாகவே வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிகாகோவில் நடைபெற்ற நிதியமைச்சரின் இருதரப்பு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக விவசாயம், பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் விருந்தோம்பல் துறைகளைச் சேர்ந்த அமெரிக்க வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் பேச்சு நடத்தினார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மேலும் பல உடல்கள் நேற்றும் மீட்கப்பட்டன. பேரழிவை தொடர்ந்து 2500 மேற்பட்டோரை காணவில்லை. இயற்கை இடர் ஏற்பட்டு 5வது நாளாக மீட்புப் படையினர் காணாமல் போனவர்களை தேடும் பணியிலும் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களிலிருந்தும் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. திரிசூலி நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மத்திய நேபாளத்திலிருந்து தொங்கு பாலம் நேற்று அடித்துச் செல்லப்பட்டது. சுமார் 3 மணி நேரம் நீடித்த இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் மீண்டும் அச்சமடைந்தனர். முன்னதாக கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக காத்மண்டிலிருந்து சற்று கீழ்நோக்கி செல்லும் தாவடிகாட் பகுதியில் ஒரு பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த பாலத்திற்கு மாற்றாக உள்ளூர் மக்கள் இந்த கியால்சவுக் சராண்டி பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். இதற்கிடையே புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திரிசூலி 3A தளம் உட்பட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைகளுக்குள் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான மக்களை மீட்கும் முயற்சிகளை நேபாளம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்த வல்லுநர்கள் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர். ஆனால் இதுவரை சுரங்கப்பாதைக்குள்ளிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. காணாமல் போனதாக பதிவாகியுள்ள 2500 பேரில் நூற்றுக்கணக்கானோர் நேபாளத்தின் நீர்மின் திட்டங்களின் ஊழியர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி ஹல்த்வானி நகரில் ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அந்த மைதானத்தில் தூய்மை பணியும் சுத்திகரிப்பு யாகம் ஒன்றும் நடத்தப்பட்டதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ராகுல்காந்தியின் இந்த பேச்சுக்கு எதிராக ஹல்த்வானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு மைதானத்தில் கிடந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பங்கேற்றதாகவும், ஆனால் ராகுல்காந்தி இதை தவறாக சித்தரித்து விட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ராகுல்காந்தி மீது இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லால் பஞ்ச் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த 28 வயது பெண் காவலர் கேசரி வர்மா உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த கேசரி வர்மா,

கடந்த 22ஆம் தேதி சாலை விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்தார். மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க அவர் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை காவலர்கள் மூத்த அதிகாரியிடம் பரிந்துரைக்கவில்லை என்று அவரது கணவரும் சக காவலருமான நாகேந்திரவர்மா குற்றம் சாட்டியுள்ளார். விடுப்பு விண்ணப்பம் பரிந்துரைக்கப்படாததால் தனது மனைவியால் மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க முடியாமல் போனதாகவும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பேசுகிறார். நாடு முழுவதும் உள்ள 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளில் படிப்புகளை முடித்த மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கும் கலந்து கொள்கிறார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வெய்லால் மிக்கி ஷீலா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018ஆம் ஆண்டு 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிசா மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், அருணாச்சல பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்காட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்கள் எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக 2027ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் மகளிர் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்தும் உரிமையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இலங்கையிடமிருந்து பறித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ, ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு சித்த மருத்துவம் கூறும் வழிமுறைகள் இல்ல தகவல் என்ன?
3: உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உணவு முறையிலிருந்து ஆரம்பிக்கணும். உணவே தான் எல்லாத்துக்குமே பேஸ். நாம் கண்டதை சாப்பிட்றத விட்டுட்டு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக முடிவு பண்ணிக்கணும். டெய்லி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டோன்னா நமக்கு சளி தான் பிடிக்கும், விட்டமின் சி தான், ஆனால் எந்த அளவில் எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம். டெய்லி நீங்கள் விட்டமின் சி எடுக்கிறப்ப டெய்லி நமக்கான விட்டமின்ஸ், விட்டமின் டியாக இருக்கட்டும், கேயா இருக்கட்டும், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸாக இருக்கணும். இதில் விட்டமின்ஸ்லேயே ரெண்டு வகை இருக்குது. ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் இருக்குது, வாட்டர் சாலுபிள் இருக்கு. இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம பாடி உற்பத்தி பண்ணாது, நாம சாப்பிட்ற உணவு மூலமா தான் இதெல்லாம் கொண்டுறோம். டெய்லி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எடுக்கிறப்ப நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அருமையா இருக்கும். இதனால தான் வந்து தினம் ஒரு பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி மத்தியான உணவுல நீங்க நெய் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, உடல்ல இருக்க எஞ்சினை வந்து ஒர்க் பண்ற மாதிரி. எஞ்சில் ஆயில் போட்டாதானே எஞ்சில் நல்லா ரன் ஆகும். அதே மாதிரி இந்த பாடிக்கு தேவை நெய். இந்த நெய் வந்து எப்படி இருக்கணும், பட்டர் ஆயில் தான் இப்ப கிடைக்குது. நெய் சரியான முறையில் உற்பத்தி

0: செய்கிற இடமா பார்த்து, இல்லை நீங்களே நெய் தயாரித்து சாப்பிடலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்றது, காலையில் எந்திரிச்சவுன்னா நான் சொன்ன மாதிரி புதினா போட்டு இந்த இதெல்லாம் போட்டு ஒரு தேநீர் தயாரித்து சாப்பிட்றது, சரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறது, ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணுறது, அதே மாதிரி நாள் இரண்டு, வாரம் இரண்டு, மாதம் இரண்டு, வருடம் இரண்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளோட இம்யூனிட்டி லெவல் ரொம்ப நல்லாவே இருக்கும். எந்த நோய்களும் நம்மளை பாதிக்காது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான். நம்ம உணவு பழக்க முறைகள், நம்மளோட வாழ்வியல் முறை இதெல்லாம் மாறி இயற்கையோடு ஏந்து வாழ்கிறப்ப, அதாவது நேச்சுரலாக கிடைக்கிறதா இருக்கணும், அந்தந்த சீசனில் கிடைக்கிறதா இருக்கணும், அதே மாதிரி அது வந்து கலப்படம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதாகவும், இப்போ நாம் ஆர்கானிக் சொல்லி எதுவுமே நாம் சாப்பிட்ற பொருட்கள் ஆர்கானிக்காக இருக்கிறப்ப, ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்ப, நேச்சுரலாக இருக்கப்ப நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். நம்ம பெஸ்டிசைட்ஸ் கலந்த உணவுகளை மேக்சிமம் தவிர்க்க பார்க்கணும். சில விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியாது. நாமளே வந்து மாடியில் ஒரு தோட்டம் மாதிரி போட்டுக்கிட்டு நமக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி பண்ணி சாப்பிடலாம். இதெல்லாம் இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்கானிக்காக நம்ம சாப்பிட்றப்ப நமக்களோட ஹெல்த் ரொம்ப நல்லா. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டி எப்படி 80 வயசுலேயே 50 இருந்தாங்களோ, இப்போ நாம 50ல 80 மாதிரி தளர்ந்துருக்கோம். வயோதிகம் வந்து 30லேயே வந்துடுது. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக அருமையாக இருப்போம். அப்போது இயற்கையோடு ஏந்து வாழ பழகிக்கணும். நம்மளோட வாழ்க்கையையும் இயற்கையாக மாற்றிக்கணும். இதுதான் சித்த மருத்துவம் சொல்லி கொடுக்குது நமக்கு. நாம் ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்வோம்.
1: கடந்த வாரங்களாக ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் குறித்த நிறைய தகவல்களை நேயர்களுக்காக சொன்னீங்க. நன்றி மேடம். ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.
2: இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 kHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
3: நேரம் காலை 7:30. இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்கு. அதனால தான் விடாமல் பெய்யும் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்கே. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு 3 நல்லவங்களானால் மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம். நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதுத்தாப்புல கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை

0: தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டு விட்டு வந்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான், அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா, அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது, இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான், அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன்.
1: தகவல் நிறைவு பெற்றது. வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் காலை 7:34. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

மதுரை தந்தன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் திப்பு, டிம்மி மற்றும் நக்குல் குரல்களில் தாமரை வரிகளில் பாடல் இதோ.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

காலை 7:45. மதுர தின்னல் நிகழ்ச்சியில் அதிரடியான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருது, என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் தேவன் ஏகாம்பரம் மற்றும் மார்க் தாமஸ் அபிஷேக் குரல்கள் தாமரை வரிகளில் பாடல் கேட்டு ரசிச்சிடலாமா?

கேட்ட பாடல் சேதுபதி திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையில் அனிருத் ரவிச்சந்தர் குரலில் கேட்டோம். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரத்தண்டலில் அடுத்த பாடலாக வருகிறது. தெரி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தேவா மற்றும் பாலச்சந்திரன் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: கள்ளக்கடி கேடிக்கெல்லாம் கேடி கிமிக்க குடுக்கும் உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி
1: போல
0: வர

0: சிக்கல் வந்தா சதுர போலீஸ் நார்மல் பர்சனா, நீ மாமானு கூப்பிட போலீஸ் உங்க அக்கா புருஷனா?
1: காத்து
0: நிற்க ரோட்டில் மேடு, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா எல்மட்ட போடு. வீட்டு கேஸ்ல மாட்டிக்கின்னு பிசி அந்த கெஞ்சம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரத்தண்ணல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நேயர்களே. மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையமைப்பில் போபா ஷாஷி மற்றும் ஹிப்ஹாப் தமிழா குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

ஆண்மை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயனை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயனை எதிர்த்து பகையைகள்

சத்தியம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஹரிஹரன் குரல்களில் பாடல் கேட்டோம். இனி அடுத்த பாடலாக தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திலிருந்து ஜிப்ரான் இசையில் ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் மற்றும் சரத் சந்தோஷ் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாமா?

0: மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் அதிரடியான பாடல்களை கேட்டு உற்சாகமாயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் காலை 8:30 மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: Presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi arrives in Bishkek on a two-day visit to Kyrgyzstan to attend SCO summit and meet several SCO leaders on the sidelines. Finance Minister Nirmala Sitharaman says India is likely to sustain economic growth rate of 7% or more in financial year 2026-27. Death toll in Nepal flash flood rises to 794, while more than 2,500 people still missing. US forces strike Iranian rocket launchers on Ladakh Island in Strait of Hormuz. Iran attacks US bases in West Asia in retaliation. And in women's cricket, India beat Thailand by 94 runs in their opening match of T20 Asia Cup 2026 in Dubai. And now the news in detail. Prime Minister Narendra Modi has arrived in Bishkek on a two-day visit to Kyrgyzstan. He was received at the airport by Kasymaliyev Adilbek Elishovich, the chairman of the Cabinet of Ministers. A traditional Kyrgyz dance performance was also organized to welcome him.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, இது மதுரை திரல் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை திரல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வர இருக்கு குரு திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில். ஏ ஆர் ரகுமான் மற்றும் சின்மய குரலை பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

ஏன் ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தஞ்சல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வர இருக்கிறது மஜ்னு திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஹரிஷ் ராகவேந்தா குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

அறிவுரை திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் நரேஷ் ஐயர் மற்றும் மதுஸ்ரீ குரலில் பாடல் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வர இருக்கிறது கஜினி திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல்களில் பாடல் ஏதோ கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேரம் இப்போது 9:30 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இனி ஸ்வரராக சுதாரசை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். ஆனையாம்பட்டி ஜி வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: தோல் கொடுப்பதில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நேயர்களே. அழகுன்னு சொன்னதும் நம்ம மனசில் முதல்ல என்ன தோணும்? ஒரு அழகான முகமா, அழகான இயற்கை காட்சியா, இல்லை நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு மனிதரோட சிரிப்பா? உண்மையிலேயே அழகுக்கு ஒரு வரையறை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அழகு. அந்த அழகை ரசிக்கிற மனசு தான் இன்னும் அழகு. அப்படி அழகுன்ற வார்த்தையில் தொடங்குற சில இனிமையான பாடல்களோட இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை தொடங்கலாம் நேர்களே. நடையில் ஒரு அழகு, பார்வையில் ஒரு அழகு, சிரிப்பில் ஒரு அழகு, ஆனால் ரசிக்கிற மனசுக்கு எல்லாமே அழகுதான். நீ நடந்து வரும் அந்த நொடி சாலையும் கூட ஒரு கவிதையாய் மாறிவிடுதே. பாட்சா திரைப்படத்திலிருந்து தேவா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஏதோ கேட்டு ரசிக்கலாமே இருக்கிறேன்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். அழகு என்பது கண்கள் பார்க்கும் காட்சி அல்ல, மனம் ரசிக்கும் மௌனம், ஒரு பார்வை பேசும் மொழி, ஒரு சிரிப்பு சொல்லும் கவிதை. அப்படி பார்த்ததும் மனதில் ஒரு இனிய இசை பிறக்கச் செய்யும். அந்த அழகிய லைலாவை இப்போது ரசிப்போமா?

10:11. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அழகை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது, ஆனால் ஒரு நல்ல பாடல் அந்த அழகை நம் கண்முன்னே கொண்டு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்துவின் வரிகளில், சிவாவின் இசையில், லவ் டுடே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். அழகு என்றாலே மென்மையானதுதான் என்று நினைப்போம். ஆனால் சில அழகுகள் நம்ம மனசையே கலகலப்பாக்கிடும். அந்த அழகையும் காதலின் குறும்பையும் சேர்த்து ரசிக்க வைக்கும் ஒரு பாடல் இது. ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்து வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஹரிணி மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களை முதல்வன் திரைப்பட இந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அழகுங்கிற வார்த்தையில் தொடங்குகிற இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒருவரை பார்த்ததும் மனசுக்குள் ஒரு பூ பூக்கும்னா அதுதான் காதலோட அழகு. அந்த அழகையும் காதலின் மென்மையையும் வார்த்தைகளில் வடித்து வித்யாசாகரின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில் திருமலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

காலை 10:29. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். அழகுங்கிற வரிசையில் தொடங்குகிற பாடல்களை கேட்டுட்ருக்கோம் நேர்களே. அந்த வரிசையில் அழகு சில நேரங்களில் அமைதியாக ரசிக்க வைக்கும், சில நேரங்களில் மனசையே வாட்டி எடுக்கும். அப்படி காதலின் குறும்பையும் அழகையும் சேர்த்து ரசிக்க வைக்கும் ஒரு பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், வாலியின் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் டிம்மியின் குரல்களை மின்னலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நீர்களே.

9:35. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. கண்ணுக்கு மையழகு, பூவுக்கு மனம் அழகு, நிலவுக்கு இரவு அழகு, வார்த்தைக்கு கவிதை அழகு. ஆனால் மனசுக்கு பிடித்தவர் அருகில் இருந்தால் சாதாரண நொடியும் அழகுதானே. அந்த அழகை ரசிக்க வைக்கும் ஒரு பாடல் வைரமுத்துவின் வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் உன்னிமை நன்குரலில் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேரம் 10:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அழகு என்பது பார்த்ததும் ரசிப்பது மட்டுமில்லை, பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனசு ஆசைப்படுவதும் அழகுதான். அந்த அழகை பார்த்து கவிஞனாகி காதலனாகி என்னை மணந்து கொள்வாயா என்று குறும்பாக கேட்கும் ஒரு அழகான காதல் பாடல் கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் இசையில், மதன் கார்கின் வரிகளில், அர்ஜுன் சாண்டி, ஹரிச்சரண் மற்றும் ஜோனிதா காந்தி குரல்களில். காற்று வெளியீடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேரம் காலை 10:45. எனக்கு பிடித்த பட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. அழகை ரசிக்க கண்கள் மட்டும் போதாது, அதை உணர ஒரு அழகான மனசும் வேண்டும். சில நேரம் ஒருவரை பார்த்த சில நிமிடங்களிலேயே மனசு அவரிடம் தொலைந்து போய்விடும். அப்படிப்பட்ட காதலின் முதல் பார்வை அழகை அழகான வரிகளிலும் இனிமையான இசையிலும் சொல்லும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், நா முத்துக்குமாரின் வரிகளில், முகேஷ் மற்றும் ஸ்ரீ மதுமிதா குரல்களில். ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: அப்பா,
1: ஆ,
0: 3000 கொடுங்களேன்.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கு சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: நேரம் காலை 10:51. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. அழகு என்பது மலரில் மட்டுமில்லை, விழும் இலையிலும் இருக்கிறது. மழையில் மட்டுமில்லை, சுடும் வெயிலிலும் இருக்கிறது. அன்போடு பார்க்க தெரிந்துவிட்டால் இந்த உலகத்தில் அழகில்லாதது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அழகான எண்ணத்தை இனிமையான குரல் இசையோடு சொல்லும் பாடல் உத்தாரா உன்னிகிருஷ்ணன் குரலில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் சைவம் திரைப்படத்தின் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசபுசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வெத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேர்களே, இதுவரை கேட்டும் எனக்கு பிடித்த பாடல் அழகுங்கிற வார்க்கையில் தொடங்கின எனக்கு பிடித்த பாடல் எல்லாமே உங்களுக்கும் பிடித்திருக்கும் நம்புகிறேன். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தண்ணில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையமைப்பில் விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

கேட்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமுராய் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ், ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரிணி குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வர இருக்கிறது பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து பல்ராம் மற்றும் சித்ரா குரல்களில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேரம் 11:25. மதுர தென்னலில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தென்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வலம் வர இருக்கிறது. ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பில் அக்னன் சாமி மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

இனிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் நேயர்களே. மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலா கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

11:42. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தண்ணில் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அந்த வரிசையில் பாய்ஸ் திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் குரல்களில் பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

மதுரத்தினரில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரத்தினரில் அடுத்த பாடலாக வரவிருக்கும் பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஹரன், மகத்தி மற்றும் ஆர். பிரசன்னா குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது.

0: மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 11:56. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலா வருகிறது. உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கிருஷ் மற்றும் ஷாலினி குரல்களை பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: நிறைவு பெற்றது மதுர தென்றல்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி

0: வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: நேர்களை இனி கேட்கலாம் இனி இருக்கும் நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சியும் நேரமாய் பனிரெண்டு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசைமேடை மாரில்லா கேசவராவ் அவர்கள் வயலின். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி உடற்தகுதி பயிற்றுனர் அனுபமா கோம்பால் அவர்களுடன் நேர்முகம் காண்கிறார் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். நிறைவு பகுதி சென்னை அஞ்சல். 1:45 மாநிலத்தில் செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:40 ஹிந்தி பாடம் ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் துவானி அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 எமது நிலையத்தில் பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மாலை 5:27 மாலை ஒலிபரப்பில் குறளமுதம் 371. மதுரை தென்றல் மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள், இதில் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் மைக்ரோ கிரீன்ஸ் ஆர் ஜெயதுர்கா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2. வேளாண் தகவல் வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 8:30 அச்சாணி, இதில் விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சதீஷ் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பேருரை, வழங்குபவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நட்சத்திர கீதங்கள் 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு நிறைவு. கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: இதுவரை மாரல்ல கேசவராவ் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது.

விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பல்கலைக்கழகத்தில் உள்ள மகாத்மா காந்தி கல்வி மையத்தை தாம் பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசப்பிதா காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த மையம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவை பற்றி கற்றுக்கொள்வது உஸ்பெகிஸ்தான் மாணவர்கள் ஆர்வமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்திய கல்வி முறை கட்டமைப்பையும் தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திருக்குறளின் சிறப்பையும் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து ஒவ்வொரு தமிழருக்கும் பிரதமர் பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் ஆன்மீக தத்துவம், நடைமுறை வாழ்க்கை என அனைத்து துறைகளில்

0: அறிவிப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திருக்குறளின் சிறப்பையும் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து ஒவ்வொரு தமிழருக்கும் பிரதமர் பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் ஆன்மீக தத்துவம், நடைமுறை வாழ்க்கை என அனைத்து துறைகளிலும் உத்வேகத்தை அளித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டதையும் தமது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழின் செழுமையையும் திருவள்ளுவரின் பேரறிவையும் உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சிக்காகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். உலகளாவிய அரசியல் பிரச்சினைகள், விநியோக சங்கிலி மற்றும் இடர்பாடுகள் உள்ளபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து பாதிப்புகள் உள்ளபோதிலும் இந்தியாவின் முக்கிய பொருட்களான கச்சா எண்ணெய், பெட்ரோலியப் பொருட்கள், உரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படாது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் குறைந்த விலைக்கே அவை விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். முதலீடுகளை அதிகரிக்க முறையான சீர்திருத்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரணாப் முகர்ஜி சிறந்த நிர்வாகியாகவும் கல்வியாளராகவும் நாட்டுக்கு சேவை செய்யும் உறுதியுடன் செயல்பட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். அவரது அரசியல் வாழ்வில் அரசியல் அமைப்பு மாண்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் தேசப்பற்றையும் அறிவாற்றலையும் அனுபவத்தையும் போற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கான சேவையில் அயராத அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றியவர் டாக்டர் பிரணாப் முகர்ஜி என்றும் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். விதி 110 கீழ் பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக ஏற்கனவே அறிவித்திருந்ததை ஏற்று மேலும் 3 ரூபாய் உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலை உயர்வால் அரசுக்கு கூடுதலாக ஆண்டுக்கு 720 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு தமிழகத்திலிருந்து 305 பேர் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 270 பேர் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அவர்களது குடும்பத்தினர் விரும்பினால் அரசு செலவில் அவர்களை நேபாளம் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பேசும் உறுப்பினர்கள் அவையின் மாண்பு மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் பேச

0: வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உறுப்பினர்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய பிறகும் ரீல்ஸாக இது சுற்றி வருவதை சில உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். அது தொடர்பாக விரைவில் உரிமைக்குழு நியமித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பேரவைத் தலைவர் தெரிவித்தார். இந்த வார இறுதிக்குள் பேரவையின் பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வேட்டிகளாக உற்பத்தி செய்து வெளுக்கப்பட்ட வேட்டிகளாக பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். இந்த நிலையை அரசு எடுத்திருப்பதால் நெசவாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வேட்டி சேலைகள் பயனாளிகளிடையே போதிய வரவேற்பின்மை இருந்ததால் பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இன்று பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள சோழர் கால செப்பேடுகளை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதனை தெரிவித்த அமைச்சர் நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டு இந்த செப்பேடுகள் வைக்கப்படும் என்றும் கூறினார். பணிகள் முடிவடைந்தவுடன் இந்த அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சம்புவராயருக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கு மதுரை காந்தி அருங்காட்சியகத்தை விரைவில் திறப்பது, தஞ்சையில் உள்ள சோழர் கால அருங்காட்சியக பணிகளை முடிப்பது போன்ற நடவடிக்கைகளை அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள், ரெயின்கோட் மற்றும் புதிய வாகன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானில் இஸ்லாமிய புரட்சி படைக்கு சொந்தமான 2 ஏவுகணை வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தினர் தெரிவித்தனர். ஹோர்மூஸ் பகுதியில் வரும் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஈரான் ராணுவம் மேற்கொண்டிருந்ததாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் நாட்டு வானொலி விடுத்துள்ள செய்தியில் இந்த சம்பவத்தில் ஈரானிய ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் சில உயிரிழப்புகள் நேரிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில் கன்னிவெடி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கப்பல் மற்றும் படகுகள் கண்டறியப்பட்டு அழிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:30. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் இன்றும் நாளையும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு ஆந்திர பிரதேசம், வடமேற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வீசக்கூடும். இரண்டாம் தேதியன்று அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர்

வேகத்திலும் காற்று வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் மற்றும் வேகம் பற்றிய எச்சரிக்கை கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 20 வினாடிகளுக்குள், நாளை இரவு 11:30 வரை 1.2 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 19 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகள் அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.3 மீட்டராக உயரக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை 1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும் வினாடிக்கு. நெல்லூர் கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். திருவனந்தபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 19 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. லட்சத்தீவுகளில் அகத்தி அமினி தீவு பகுதிகளில் 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். அன்றோத் கவரட்டி பகுதிகளில் 1.5 முதல் 1.6 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கக்கூடும். மின்னிக்காய் பகுதிகளில் 17 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.6 முதல் 1.7 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல் கேட்கலாம். பகத்சிங் இயற்றிய பாடல், கே வீரமணி ராதா பாடியது. இசை TR ரத்னவேலு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அப்பா 3000 கொடுங்களே.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைல கொடுங்க,
3: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: emphasizing the growing role of women in the fashion industry. The president said around 85% of the nearly 4,000 students present at the event are women.
1: फैशन टेक्नोलॉजी भी ऐसा क्षेत्र है जिसमें विश्व स्तर पर भारत की भूमिका बढ़ाने को अपार संभावना है। आपको इस अवसर का लाभ उठाना चाहिए। इस प्रयास में आप स्मरण रखें कि आपकी सोच वैश्विक हो, लेकिन आपकी जड़ें अपने मिट्टी की विशिष्टता और जीवन मूल्यों से जुड़े। इस तरह आप न केवल सक्सेसफुल प्रोफेशनल बनेंगे बल्कि भारत की सांस्कृतिक विरासत के संरक्षण और संवर्धन में भी अपना योगदान दे सकेंगे।
0: The Indian Navy today commissioned INS Nipun, the second diving support vessel of the Nistar class, at Naval Dockyard, Mumbai. Indigenously designed and constructed, Nipun is a purpose-built platform designed to support a wide spectrum of diving and underwater operations. Speaking at the commissioning ceremony, Chief of the Naval Staff, Admiral Krishna Swaminathan, said amid a period of strategic churn, Nipun is going to be a powerful addition to the Navy's specialized underwater capabilities required for multi-domain deepwater operations at sea.
2: It is my proud privilege to be here for the commissioning of India's second indigenously designed and built diving support vessel, INS Nipun. As a fighting navy, I hardly need to state that combat readiness is our foremost responsibility and highest priority. Induction of this capability today is an opportunity for us to reflect upon our unifying purpose to build and maintain robust operational and combat capability that safeguards India's security and maritime interests at all times and at all places.
0: In Nepal, the death toll from last week's devastating floods and mudslides has risen to 903, while more than 4,247 people remain untraceable. Bodies have been recovered from all 8 affected districts of Nepal as rescuers race against time to search for the missing and rescue those stranded. Meanwhile, at least 933 workers are believed to be trapped at around half a dozen hydropower projects. Rescue teams backed by India and other experts are searching around the hydropower tunnels, including Trishuli 3A. In Tibet, the death toll currently stands at 16, with 546 reported to be missing. Following the severe flooding in Nepal and heavy rainfall in catchment areas, water levels of the Gandak and Kosi rivers have risen in Bihar. To regulate the river flow, all 36 gates of the Valmiki Nagar barrage and 25 of the 56 gates of the Birpur barrage at Kosi have been opened. However, the water levels and discharge from both rivers have declined over the past 24 hours. Benchmark domestic equity indices were trading lower in the afternoon session today. The Sensex declined 271 points to 76,993, while the Nifty lost 110 points to 24,066 when reports last came in. And with that, we end this news bulletin.
3: Neeram Orumani Patanimidam.
4: Akashwani. என்னுயிர் தோழி. இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி.
5: எவ்வளவு நேரம் மினிமம் நான் ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ண நினைக்கிறீங்க?
6: இது வந்து நிறைய சயின்டிபிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு மணி நேரம் சொல்கிறாங்க. சி, உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்க முடியல அப்படின்னாக்கா 45 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை விட கம்மினாக்கா ரொம்ப கஷ்டம். பட் அதுவுமே நீங்கள் வந்து மார்னிங் 30 நிமிஷம், சாயங்காலம் 30 நிமிஷம்னு கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பட் இதை விட கம்மினாக்கா எதுவுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்காது.
5: வாரத்தில் குறைந்தபட்சம் எத்தனை நாள் நான் பண்ணணும்? கண்டினியூஸாக 7 நாள் பண்ணலாமா பண்ணக்கூடாது?
6: 7 நாள் தேவையே இல்லை. யாருக்குமே அது தேவையே இல்லை. எவ்வளவு ஃபிட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ரிக்கவரிங்கிறது வந்து, ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து, நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டே அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துக்கணும், அது இம்பார்ட்டண்ட். 7 நாள் நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுல பெருமையே கிடையாது, அது ஒன்று. இது நீங்கள் ஆரம்பிக்கும் போது வாரத்தில் 2 நாள் வந்து கரெக்டாக இருக்கும். போக போக நீங்கள் அதை 3 நாளாக மாற்றிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு கோல்ஸை தகுந்த மாதிரி 5-6 நாள் அப்படின்னு கூட இருக்கலாம் சில பேருக்கு. பட் எல்லாருக்குமே 6 நாள் தேவையா அப்படின்னாக்கா தேவை கிடையாது.
5: பெண்களுக்கு ஒரு டவுட் வரும், பீரியட்ஸ் டைம்

0: ஒர்க் அவுட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு.
1: சி, உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை, எக்ஸசிவ் ப்ளீடிங் இல்லை, நிறைய பெயின் இல்லை அப்படின்னாக்கா ட்ரெயின் பண்ணுங்க. பிகாஸ் அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போதே, இப்போ நம்மளோட யூட்ரைன் மசில்ஸ்னு நம்ம சொல்கிற யூட்ரஸில் இருக்கிற மசில்ஸ் வந்து இட் வில் ஒர்க். அதுவே உங்களுக்கு பெயின் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு அன்பேரபிள் பெயின் இல்லை, டிஸ்கம்ஃபர்ட் மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் அளவு தான் பெயின் இருக்குது அப்படின்னாக்கா ட்ரெயின் பண்ணுங்கள், இட்ஸ் குட் ஃபார் யூ.
0: இப்போது நிறைய பேருக்கு வந்து அவங்க லைஃப்பில் இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அது வரைக்கும் நல்லா ட்ரெயின் பண்ணவங்கள கூட இருப்பாங்க, ஆனால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமோ ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமோ இந்த ட்ரெயினிங் எக்ஸசைஸ் அப்படின்னாலே அவங்க பயப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய அறிவுரை என்ன மேம்?
1: இப்போ என்ன மாதிரி இன்ஜுரிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட், உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதுவும் இம்பார்ட்டன்ட். சர்ஜரிக்கு அப்புறம் வந்து நிறைய சர்ஜரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எழுந்து நடக்க சொல்கிறாங்க. மொபிலைசேஷன், தட் இஸ் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பெட்டில் இல்லாமல் எழுந்து நடக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வந்து ஒர்க் பண்ணும், அதுதான் இம்பார்ட்டண்ட் திங். அப்படி இருக்கும்போது அந்த இன்ஜுரியிலேருந்து ரிகவர் பண்ணுறதுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, டாக்டர்ஸே கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம திருப்பி போய் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். சில சமயம் அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், பட் அது வந்து நீங்கள் உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டேயோ ட்ரெயினர்கிட்டயோ நீங்கள் பேசி ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணினீங்கன்னா உங்களோட இன்ஜுரிக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜுக்கு நிறைய பேரால் போக முடியும். இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும் யோசிக்கணும் அப்படின்னாக்கா, இப்போ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பெரிய இன்ஜுரிஸ் இருக்கும். என்ன ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்துட்டாலுமே அவங்க எல்லாருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் அங்கே நின்று போகிறது இல்லைல்ல, அவங்க அதுலேருந்து மீண்டு வந்து ட்ரெயின் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ பேக் டு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு திருப்பி வரத்துக்குள்ள ஃபிட்னஸ் அவங்களுக்கு இருக்குங்கிறது தான் அர்த்தம். அவங்களாலேயே அதை செய்ய முடியும் அப்படின்னா நம்மளை எல்லாராலேயும் செய்ய முடியும்ல. ஸோ இதில் ஒரே ஒன்று என்ன நீங்கள் கவனிக்கணுன்னாக்கா, உங்களுக்கு கொடுத்த அந்த ரெஸ்ட் அண்ட் ரிகவரி நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். டாக்டர் வந்து 7 நாள் பண்ணாதேன்னு சொன்னாக்கா இல்லை அப்போ போய் நான் எழுந்து நடப்பேன், பெட் ரெஸ்ட்னு சொன்னாக்கா பெட் ரெஸ்ட்ல இருங்க, அந்த ஒரு 7 நாளில் உங்களுக்கு இன்னும் ஆயிட போகிறது இல்லை. 1 மாதம் நீங்கள் ஹெவியாக ட்ரெயின் பண்ணாதேங்க அப்படின்னு சொன்னாக்கா பண்ணாதேங்க. இப்போ உங்களுக்கு காலில் இன்ஜுரி இருக்குது அப்படின்னா லெக் மசில்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணாமல் இருங்க அப்படின்னு உங்கள் டாக்டர் சொன்னாக்கா நீங்கள் போய் அப்பர் பாடியை ட்ரெயின் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி இன்ஜுரிக்கு முன்னாடி நம்மளால இருந்தோமோ அதை நம்மளால வி கேன் கம் பேக் டு தட் ஸ்டேஜ் வித் ட்ரெயினிங்.
0: ஓகே, சில பேருக்கு ஃபிட்னஸ்ஸை ஓரம் வச்சுட்டு அழகுக்காக நான் வந்து ட்ரெயினிங்க்கு போகிறேன் எக்ஸசைஸ்க்கு போகிறேன்ற ஒரு கோல் இருக்கும், அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு நினைக்கிறீங்க?
1: உங்களுக்கு பாதிக்காத அளவு வரைக்கும் பண்ணினீங்கன்னா ஐ எம் ஓகே வித் இட். அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் கோல் டு ஹாவ். பட் நான் அவங்கள மாதிரி வெயிட் லூஸ் பண்ணணும், அவங்கள மாதிரி நான் இருக்கணுங்கிறது வந்து இஸ் அ பேட் கோல். உங்களுக்கு பாதிப்பு இல்லாத வரைக்கும், தட் இஸ் நான் வெயிட்டை அவ்வளோ கம்மி பண்ணி ஒல்லி குச்சி மாதிரி ஆவேங்கிறது வந்து இஸ் அ பேட் கோல். பட் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் அழகுபடுத்திக்க முடியுமோ அப்படிங்கிறத கோல் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா எது வேணாலும் இருக்கலாம் உங்கள் கோல், போய் ட்ரெயின் பண்ணுங்கள்.
0: ஃபிட்னஸ் இஸ் நாட் அ லக்ஸுரி, இட்ஸ் எ நெசசிட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ சில பேருக்கு வந்து என்னோடய தொப்பை மட்டும் குறைஞ்சா போதும், இல்லை எனக்கு வந்து இந்த அப்பர் பாடி மட்டும் குறைஞ்சா போதும், இல்லை ஒரு பர்டிகுலர் உடம்புடைய வெயிட்டை மட்டும் எனக்கு குறைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க எய்ம் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இஸ் தட் கரெக்ட் ஆக்சுவலி, இல்லை உடம்புல உண்மையில் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி நம்ம வெயிட்டை குறைக்க முடியுமா?
1: இந்த குவெஸ்டனை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பேன். இப்போ ஒருத்தங்க வந்து எனக்கு தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு போய் ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணாக்கா வெரி குட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எது ரீசன் என்ன வேணால் இருக்கலாம், நீங்கள் போய் ட்ரெயின் பண்ணுங்கள், தட்ஸ் அ குட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்க்குறவ நான். பட் இது வந்து தொப்பையை மட்டும் குறைக்கணும், இல்லை என்னோடய முகத்தில் வந்து சீக்ஸ் மட்டும் ரொம்ப குண்டாக இருக்குது அதை மட்டும் குறைக்கணும், இல்லை கை ரொம்ப குண்டாக இருக்குது அதை மட்டும் குறைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பாட் ரிடக்ஷன்னு சொல்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஜெனட்டிக் ஒரு இது இருக்குது. நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்களோ, தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நமக்கு ஃபேட் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நான் வந்து 14 hours உட்காந்து தான் எனக்கு வேலை அப்படின்னாக்கா தொப்பைக்கு இல்லை காலுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் நிறையா ஃபேட் இருக்கும். ஸோ ஸ்பாட் ரிடக்ஷன் வந்து பாசிபிளே கிடையாது. பட் இதை ஒரு ரீசனாக வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் ஹோல் பாடியிலேருந்து நீங்கள் வெயிட் லூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த வெயிட் லாஸ் வந்து தொப்பையிலேருந்து மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துலேருந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது நல்லது தானே?
0: ஓகே, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய கோல் தொப்பையை குறைக்கிறதா மட்டும் இருக்கும். ஆனால் எக்ஸசைஸ்க்காக போவாங்க, சில

0: பசங்கள் கரைச்சி தொப்பையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் உடம்புல வெயிட் குறைஞ்சிருக்கும். அதை பார்த்து டிமோட்டிவேட் ஆகி நான் இனிமேல் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க.
1: கரெக்ட்.
0: அதனால தான் இந்த ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிளா அப்படிங்கறத கேட்டேன்.
1: ஸ்பாட் ரிடக்ஷன் பாசிபிள் கிடையாது.
0: ஓகே.
1: பட் அது ரெகுலராக ட்ரெயின் பண்ணி உங்களோட கோல், உங்களோட தொப்பையை குறைக்கிற கோல் உங்களுக்கு கம்மியாக ஆகலை அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் மட்டும் காரணமாக இருக்காது. உங்களோட ஹேபிட்ஸாக இருக்கலாம், தட் இஸ் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குவான்டிட்டியாக இருக்கலாம், இல்லை அதில் இருக்கிற கேலரிஸ், நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அதை எக்ஸசைஸ் பண்ணி அது போகாது. இது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் ஸோ என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு. இப்போ உங்கள் கோல் வந்து வெயிட் கம்மி பண்ணணுங்கிறது தான் உங்கள் கோலாக இருந்தால், நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணினாலும் உங்கள் வெயிட் கம்மியாக போகிறதில்ல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுதான் 80% ரிசல்ட்ஸ் கொடுக்கும், 20% தான் எக்ஸசைஸ். இதை நான் சொல்லும் போது அப்போ சொல்லுவாங்க, அப்போ எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு. வெயிட் கம்மி பண்ணுறது மட்டும்தான் எக்ஸசைஸோட பெனிஃபிட் இல்லைல்ல, நம்ம பேசின மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சாப்பாட்டிலேருந்து வராது. ஸோ அதனால சாப்பாடு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், அதை நம்ம பார்க்கணும். அதனால தொப்பை குறையாமல் இருக்கலாம், இல்லை நம்ம நிறையா சுகர் சாப்பிட்றாமா இருக்கலாம், இல்லை நிறையா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோமா இருக்கலாம், தெரியாது எனக்கு. அண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே நமக்கு தொப்பைக்கு சுற்றி நிறைய ஃபேட் வரும். அது ரிகவரி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் அது இம்பாக்ட் பண்ணாது நம்ம பாடியை அப்படின்னு. நம்ம நினைக்காத அளவுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பாடி பார்ட்டை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க, அதுதான் குட் ஸ்டார்டிங் பாயிண்ட்.
0: சூப்பர் மேம். 5 வயதோ 50 வயதோ இல்லை அதை தாண்டியோ எப்படியாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருங்கப்பா, ஃபிட்னஸ் நோக்கி போயிடுங்கப்பா நம்ம விருந்தினர் சொல்லியிருக்காங்க. நேர்களும் அதை கண்டிப்பாக கவனத்தில் வச்சுப்பாங்கன்னு நம்புகிறோம் மேம்.

0: இப்போ ஃபிட்னஸ்க்கான வழிகள் எனக்கு சொல்லுங்கள் மேம். ஒன்று ஜிம்க்கு போகலான்னு சொன்னீங்க, அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போகலான்னு சொன்னீங்க. ஸோ ஃபிட்னஸ்க்குள்ளே நான் போகிறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது?
1: சரி, இப்போ நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னாக்கா நீங்கள் எழுந்து நடங்க. அது எப்போ வேணால் இருக்கலாம், காத்தால இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க்கு, கோவில், எதுனாலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து கோவிலில் சுற்றி சுற்றி வந்து ஸ்டார்ட் பண்ணினவங்க இப்போ ஜிம்மில் போய் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போய் நீங்கள் ஆரம்பிங்க ஏதாவது. சரி, எனக்கு வீட்டில் தான் நிறைய வேலை இருக்குது, என்னால் வீட்டுக்கு வெளியிலேயே போக முடியல அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட்டா அதுதான் பெஸ்ட்டானா அப்படின்லாம் கிடையாது. இப்போது அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் வந்து 10 best exercises, 10 best channels அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். இது உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனா, ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் திங். அது பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால ரெகுலரா அது செய்ய முடியும்.
0: நம்முடைய தேவை என்ன அப்படிங்கறதையும் நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி பண்றதுன்றதையும் நமக்காக கொஞ்சம் யோசிச்சும் பார்க்கணும். அதுக்கான சரியான வழி எதுன்னு நம்ம தான் மெனக்கெட்டு தேடவும் செய்யணும்.
1: கரெக்ட். இது வந்து அந்த தேடுதலே வந்து ஒரு ஹாப்பியாக நம்ம செய்யலாமே. இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக செய்கிறோம் இல்லை? 10 கடைக்கு போகணும் அப்படின்னா ஜாலியாக போகிறோம் இல்லை? அதே மாதிரி தான் ஃபிட்னஸ்ஸையும் அப்படி யோசிங்களேன். நான் கூட என்னோட பிகினிங்கில் வந்து இதுதான் அப்படின்னு நான் எனக்கு தெரியவே தெரியலையே. நான் ஒரு 10 இதை போய் ட்ரை பண்ணினேன், இப்போ கூட நான் ட்ரை பண்ணுறேன். நமக்கு சிலது பிடிக்கும், சிலது வந்து நமக்கு வரவே வராது. இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணணுங்கிறது வந்து 1 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த தேடுதல், எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு ஹாப்பி ப்ராசஸாக நம்ம செய்யலாமே. ஒரு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, ஒரு யோகா ஜாயின் பண்ணுங்க, இல்லை யூடியூப் சேனல் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க. பட் அதை ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ், ஒரு நான் 30 நாள் இதை ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வேணும். இப்போ ஷாப்பிங் அப்படி தானே பண்ணுறோம். எனக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கணும் அப்படின்னா அது என்னோட கமிட்மெண்ட். அது 10 கடை ஏறி இறங்கி எனக்கு ப்ளூ கலரில் பிங்க் பார்டரோடு எனக்கு ஒரு புடவை வேணும் அப்படின்னா நான் அதை போய் கஷ்டப்பட்டு வாங்குறேன் இல்லை? அதே மாதிரி தான்.
0: சூப்பர் மேம். எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. இப்போ அதாவது சோம்பேறித்தனமாக நான் ஜிம்முக்கு போக மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிறவங்கள பற்றி யோசித்தோம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க, நான் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது நடு

0: ரெஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்?
1: இது ஆக்சுவலாக ஒரு பிக் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து எவ்வளோ மோட்டிவேட் பண்ணினாலுமே மோட்டிவேட் ஆகாத ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. இன்னொன்று வந்து இதையே ஒரு வேறு லெவல் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு போகிற பாப்புலேஷனும் இருக்காங்க. இது ஏன் நான் சொல்கிறேனாக்கா, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இதில். சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஜிம் ஃபோட்டோஸை போடுறாங்க, அவங்களோட எக்ஸசைசஸ் போடுறாங்க. அதை பார்த்து நானும் இவங்களை மாதிரி செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இது வந்து மோட்டிவேஷனாக இருக்கிற வரைக்கும் இது பாசிட்டிவ். ஒரு ஸ்டேஜில் இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸஸாக போயிடுதுன்னு அப்படின்னாக்கா இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். இது நிறையா நம்ம பார்த்துருக்கோம், நிறையா நியூஸ்லேயும் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஒருத்தங்க ஜிம்முக்கு போய் ட்ரெட்மில்ல இறந்துட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது சைக்கிளிங் போய் இறந்துட்டாங்க அப்படின்னு. அண்ட் நிறைய பேர் யோசிக்கிறது இதுதான், இவ்வளோ ஃபிட்டாக இருந்து அவர் இறந்துட்டாரு, நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு. இதில் நான் என்ன சொல்கிறேனாக்கா, எல்லாமே ஒரு மாடரேஷன் தான். நம்ம எல்லாம் ஜென்ரல் பாப்புலேஷன், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பீப்புள் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட பாடியோட எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணி அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் கம்பீட் பண்ணுறாங்க. அது வந்து அது ஸ்போர்ட்ஸோட ரிக்குவயர்மெண்ட். இல்லை மூவி ஸ்டார்ஸ் அதை பண்ணுறாங்க, மென் விமென் மூவிஸில் வந்து அவங்க அவங்களோட ரோலுக்காக ஏதாவது செய்ய வேண்டி வரும். சாப்பிடாமல் ஒரு நிறைய பேர் அப்படி செஞ்சுருக்காங்க, இல்லை நிறைய மசில் பில்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட வேலை. இது நம்ம வேலை கிடையாது. இல்லை, நமக்கு லைஃப் இருக்குது, நமக்கு வேலை இருக்குது, பசங்க இருக்காங்க, வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ நமக்கு லைஃப் வந்து அதுவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம ஃபிட்னஸை ட்ரை பண்ணுறோம். ஸோ ஜென்ரல் பாப்புலேஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த அவேர்னஸ் டெஃபினட்டாக இருக்கணும். நான் வந்து என்னோட பாடியை புஷ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரிக்கவரி இருக்கா, நான் 8 மணி நேரம் தூங்குறேன்னா, நான் என்னோட நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கா, என்னோட ஹெல்த் மானிட்டர்ஸ், என்னோட பிளட் டெஸ்ட்லாம் நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, இதெல்லாம் நம்ம பார்க்காம, இல்லை நான் அவங்க வந்து 100 கிலோஸ் லிஃப்ட் பண்ணாங்க, நானும் ஒரு 100 கிலோ இன்னைக்கு லிஃப்ட், ஸோ இது நாளைக்கு நான் இதை பார்த்துட்டு நான் சோஷியல் மீடியாவில் போடணும், அதனால நான் இதை கஷ்டப்பட்டு நான் இதை பண்ணி நாளைக்கு நான் இதை போஸ்ட் போட போகிறேன் அப்படிங்கிற செஞ்சாக்கா இது பைத்தியக்காரத்தனம் இல்லை. இது பார்த்து சரி பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம பாடியை வந்து ப்ரோக்ரெசிவாக நம்ம எப்படி பெட்டராக பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட கோலாக இருக்கணுமே தவிர, அதை ஒரு எக்ஸ்ட்ரீமில் புஷ் பண்ணி நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. அது ஏன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறது வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப். அவங்களுக்கு ஒரு பெரிய டீமே இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு. இது இப்போ நிறையா இந்தியன்ஸ் அதில் கம்பீட் பண்ணுறாங்க. ஒத்தொத்தருக்கும் ஒரு பெரிய டீமே இருக்குது. ட்ரெய்னர்ஸ் இருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, மசாஜ் பீப்புள் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாம் யார், நம்ம தானே பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு இன்னைக்கு தலைவலிகி அப்படின்னா எதுக்கு நான் போய் அதை எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்? இல்லை ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனால ஒன்றும் ஆப்போகிறது இல்லை. ஸோ பாடியை புஷ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நம்ம கவனத்தில் இருக்கணும். தூக்கம் கரெக்டாக இருக்கணும், நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கணும், அண்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ புஷ் பண்ணினா மட்டும்தான் போகும். ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்முடைய ஃபிட்னஸ் வந்து எக்ஸசைஸில் மட்டும் கிடச்சிடாது, சரியான தூக்கம், சரியான சத்தான நேரத்திற்கான உணவு, நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைச்சி நம்ம சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்முடைய ஃபிட்னஸ் இருக்கும். வெறும் எக்ஸசைஸ் மட்டும் நான் பண்ணுறேன் ஆனால் நான் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன், நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபிட்டாக இருக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னீங்க அழகாக, rest is always needed between trainings, illaya?
1: Absolutely.
0: So and the muscle recover aagradhukana time nama kudute aaganum.
1: Correct. Ipo muscle building ungaloda goal a irundhadna muscle build vandu neenga thoongina mattum dhaan muscle build aagum. You said something romba correct a sonninga. Ipo na gym la poi 1 hour kashtapattu train pannittu enala night thoongave mudiyala appadina enna prayojanam? அதுக்கான இப்போ உங்களால் நிஜமாகவே தூங்க முடியல, அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணினா தான் உங்கள் ட்ரைனிங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு சாப்பிடவே முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ண முடியும் இல்லையா? இது ஒரு கார் மாதிரி நினச்சிக்கோங்களேன், 4 வீலு, என்ஜின், ஆயில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தானே வண்டி ஓடும். அதே மாதிரி தான் நம்மளோட ஹியூமன் பாடியும். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, தூங்கினா மட்டும்தான் பாடி வந்து ரிக்கவர் ஆகும். மைண்டே ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 8 மணி நேரம் நம்ம தூங்கினா தான் தி பிரெயின் வந்து அதோட டாக்ஸின்ஸ் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுமா ஹியூமன் பிரெயின். ஸோ நம்ம தூங்குறதே இல்லை அப்படின்னா அப்புறம் ட்ரெயின் பண்ணி பிரயோஜனமே இல்லை.
0: சோஷியல் மீடியாவில் இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு.

0: ஸோ ஆக்சுவல் டீடாக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக தூங்குறதுல தான் இருக்குது.
1: கரெக்ட். அந்த டீடாக்ஸ் டீயில் கிடையாது, இந்த டீடாக்ஸ் கியூகம்பர் ஜூஸில் கிடையாது. நீங்கள் தூங்குங்க. நான் சின்ன வயசில் யோசிப்பேன், நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் நான் வந்து தூங்குறதுனால. இப்போ ஆக்சுவலாக எல்லாரும் சொல்கிறது வந்து தூங்குங்க, சீக்கிரமாக படுத்து தூங்குங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க. இல்லை உங்களுக்கு லேட் நைட் தான் இருக்குது, உங்களோட ஷெட்யூல் அப்படி இருந்தால் கூட ஒரு 7-8 hours 8 மணி நேரம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம எல்லாருமே
0: எஃபிஷியண்ட்டாக ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் எஃபிஷியண்ட்டாக நம்ம வேலையை செய்யணுன்னா நம்மளுடைய மூளையும் உடம்பும் தெம்பாவும் ஷார்ப்பாகவும் இருக்கணும். அதுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: கரெக்ட்.
0: சூப்பராக சொன்னீங்க மேம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணோன்னா அந்த மசிலில் சின்ன சின்ன டியர்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் அதை தூங்கும் போது ரீஜென்ரேட் ஆகி அப்படி தான் மசில் பில்டிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது கரெக்டா மேம்?
1: கரெக்ட். இப்போது நம்ம ட்ரெயின் பண்ணும்போது அது வந்து குட்டி குட்டி டேர்ஸ் நம்மளோட மசில்ஸில் இருக்கும். அது டேர் ஆகி ரிகவர் பண்ணும்போது தான் மசில் பில்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம கார்டியோ வேஸ்லி இப்போ நீங்கள் ஓடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி நியூரான்ஸ் எல்லாம், கேபிலரிஸ், நியூரான்ஸ் எல்லாம் பில்ட் ஆகும் நம்ம பாடியிலேயே. அதனால தான் நம்ம கார்டியோ வேஸ்குலர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க, அவங்க நினைக்கிறாங்க ஓ இது பண்ணினதுனால எல்லாமே முடிஞ்சு போச்சு. கிடையாது. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் ரிகவர் ஆகிறதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரெயின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நியூ ஃபைபர்ஸ் வரும், உங்க கேபிலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் தான் இருக்கு நம்மளோட பாடி ரீஜெனரேஷன் நம்ம சொல்றது வந்து அதில் தான் இருக்கு. ஸோ நியூட்ரிஷன் நிறைய சாப்பாடுன்னு நான் சொல்லலை, பட் இருக்கிற சாப்பாடு வந்து சத்தான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த ஜங்க் ஃபுட்னு நம்ம சொல்ற அந்த தேவையில்லாதது வந்து நான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லலை. அது ஒரு கண்ட்ரோல்ல வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா, கரெக்டா தூங்கினோம்னா அதுவே நமக்கு பாடி சச் அ பிரில்லியன்ட் திங், அதுக்கே தெரியும் எப்படி அதை காப்பாத்திக்கணும்னு. இது செஞ்சாலே நம்ம வந்து என்ன சொல்றது, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும்.
0: நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ சொல்லலாம் இல்லை, ஒரு எலாஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். அந்த எலாஸ்டிக்கை வந்து கொஞ்சமாக இழுத்திங்கன்னா இழுத்துக்கிட்டே வரலாம், ரொம்ப இழுத்துட்டோன்னா அது அருந்துரும்.
1: கரெக்ட்.
0: அதே மாதிரி நம்முடைய மசில்ஸ், நம்முடைய உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுங்க, ஒரே அடியாக புஷ் பண்ணி பிரேக் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகருங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பும் இட் வில் டேக் யூ டு யுவர் லாங் டிஸ்டன்ஸ்.
1: கரெக்ட். அப்சல்யூட்லி.
2: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு

0: சப்ளிமெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுல ஒரு கிரேஸ் இருக்கு. நான் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டேன், சாப்பாட்டை விட சப்ளிமெண்ட்டை தான் சாப்பாடா எடுக்கிறவங்க நிறைய பேர் இப்போ இருக்காங்க.
1: கரெக்ட்.
0: அதை பத்தி உங்களுடைய கருத்து?
1: நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் ஏன் இண்டஸ்ட்ரி சொல்கிறேன்னா, அதில் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெய்னர்ஸ் மட்டும் கிடையாது, ஜிம்ஸ் இருக்குது, நிறைய ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்மேனை விட்டுருங்க, ரெக்ரியேஷனல் நம்ம நீங்களும் நானுமே போய் நிறைய ஸ்போர்ட்ஸ் இப்போ ஆடலாம், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. சப்ளிமெண்ட்டுக்கு வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எனக்கு உணவில் கிடைக்காதது மட்டும்தான் நான் அடிஷ்னலாக ஒரு பவுடரோ ஒரு பாட்டிலோ. முன்னாடியெல்லாம் டாக்டர்கிட்ட போனாக்கா எனக்கு அனீமியான்னு சொன்னாக்கா அயர்ன் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, அதுதான் சப்ளிமெண்ட். இப்போ வந்து நான் வெஜிடேரியன், மீட் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, வைட்டமின் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி என்னோட சாப்பாடு பிளேட் வந்து குட்டியாக இருக்குது, என்னோடய சப்ளிமெண்ட் பிளேட் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இது பார்த்து வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு நிஜமாகவே எனக்கு தெரியல. நமக்கு தேவையான கரெக்டான என்ன சொல்கிறது, நியூட்ரிஷன் வந்து நமக்கு ப்ரைமரியாக ஃபுட்லேருந்து தான் வரணும். இப்போ சில சமயம் நம்மளோட ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், என்னால் சாப்பிட முடியல. சில பேருக்கு வந்து பால், தயிர் அந்த மாதிரி பொருட்கள் வந்து அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் தேவை. இப்போ எனக்கு பால் தயிர் குடிக்க முடியும் அப்படின்னா, அதை விட்டுட்டு நான் வந்து வேற ஏதாவது சாப்பிட்றதுல என்ன பிரயோஜனம்? ஸோ டெஃபிஷியன்சின்னு இருந்தால் மட்டும்தான் சப்ளிமெண்டேஷன். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, என்னோட ஜிம்மில் சொல்கிறாங்க, அவங்க சொல்லும் போது நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். யோசிச்சுட்டு எதனால அவங்க சொல்கிறாங்க, இது எனக்கு நிஜமாவே தேவையா அப்படின்னு யோசிக்கணும். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அதை பாடி வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும். நம்மளோட கிட்னிஸ், நம்மளோட லிவர் அதை ப்ராசஸ் பண்ணணும். அது எக்ஸ்ட்ரா வேலை. அதுக்கு அந்த வேலை வந்து அதுக்கு நிஜமாவே தேவையா இல்லையா அப்படின்னு நம்ம யோசித்தாலே நம்ம நிறையா அதை செய்ய மாட்டோம். அப்படி உங்களுக்கு நிஜமாவே டவுட் இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை போய் பாருங்கள், உங்களுக்கு நிஜமாவே B12 டெஃபிஷியன்சி இருக்கா. சில டெஃபிஷியன்சி வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ டி டெஃபிஷியன்சின்னு வந்து நிறையா பேருக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில் போகிறது இல்லை, நமக்கு வெயில் எக்ஸ்போஜர் இல்லை, அதனால டி டெஃபிஷியன்சி இருக்குது. சில பெண்கள் பார்த்தோன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குது, நிறையா ப்ளீடிங் இருக்குது, ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டாக்டர்ஸே சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அதை எடுக்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை எடுத்தால் மட்டுமே தான் நம்மளால் வந்து வியாதி இல்லாமல் இருக்க முடியும், நம்ம ட்ரெயினிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தூக்கத்துக்கு வெரி இம்பார்ட்டண்ட், அதனால அது எடுக்கணும். அந்த மாதிரி ரேண்டமாக நம்ம வந்து எங்கேயாவது பார்த்து இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து யாராவது சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ அவங்களுக்கு ஜுரம் இருக்குது, அதனால அவங்க ஏதோ மருந்து சாப்பிட்றாங்க, அவங்க சும்மா சாப்பிட்றாங்கன்னு நம்ம சாப்பிட முடியுமா? இல்லை இல்லை. ஸோ அதனால நம்ம எக்ஸசைஸும் அப்படி தான் யோசிக்கணும். அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லை, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. மருந்து வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகாது இல்லை.
0: ஒவ்வொருத்தருடைய தேவையும் வித்தியாசமானது. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய உணவு பழக்கமும் சரி, நம்முடைய தூக்கமும் சரி, நம்முடைய எக்ஸசைஸும் சரி, அந்த மாதிரி தான் அமைச்சுக்கணும். ரொம்ப சரியாக சொன்னீங்க மேம். நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து?
1: ஜாலியாக போய் ட்ரெயின் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுலேயுமே நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி போக போக வாழ்க்கை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகிறது, எல்லாமே டிஃபிகல்ட். ஏன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது, அதில் நம்ம எல்லாருமே நல்லா செய்யணுங்கிறப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை நமக்கு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாலியாக போய் ட்ரெயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், பாட்டு கேட்டு வாக் பண்ணுங்கள், இல்லை ஓடுங்க. இப்போ நிறைய பேர் ஓடுறாங்க, ஓடுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நிறைய சந்தோஷம் கிடைக்கும். அந்த அப்ரோச் எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே வந்து எல்லாமே உங்களுக்கு மாறும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடணுங்கிறது வந்து ஒன்று, அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடணுங்கிறது இன்னொன்று. அதெல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். தூக்கம் மாறும், நம்ம டெய்லியே இருக்கிற சந்தோஷம் மாறும், நம்ம ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிற ஒரு அப்ரோச் மாறும். அதுவே ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும்.

0: நிறைய வாட்டி நான் ஜிம்முக்கு போயிருக்கேன், ரொம்ப கவலையோடு போயிருக்கேன், நிறையா ப்ரெஷர்ஸோடு போயிருக்கேன். பட் நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes 5 நிமிஷம் 10 நிமிஷம் போனாலே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அது வேற எதுலையுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது நான் சொல்லி நீங்கள் நம்பணும்னு இல்லை, ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு இவங்க சொன்னாங்க இவ்வளோ நேரம், ஒரு 30 நாள் ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க.
1: அது நமக்கான நேரம், நமக்கே நமக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்ணீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். நேர்கள் இதை கேட்டுட்டு கண்டிப்பாக எல்லாரும் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கை இன்றைக்கே ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நம்புகிறோம். நீங்கள் இவ்வளவு நேரம் எங்கள் நேர்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க, மிக்க நன்றி மேம்.
0: தேங்க்யூ வெரி மச்.
2: இதுவரை உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை

0: இதுவரை உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
4: மணிச்சத்தானது நம்ம இடும்போது குறைந்த காலத்தில் தான் வந்து கிடைக்கக்கூடிய நிலைகள் இருக்கும், அதுக்கு பிறகு அது கிடைக்காத நிலைக்கு மாறிவிடுகின்றது. ஸோ சில பாக்டீரியாக்கள் பூஞ்சாணங்கள் மணிச்சத்தை அமிலங்களும் நொதிகளும் உற்பத்தி பண்ணி பயிர்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிலையை மாற்றி கொடுக்கின்றன. இந்த பாஸ்போ பாக்டீரியா அதிக அளவில் வந்து பாஸ்பரஸை கரைச்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது.
3: அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், கறவை மாடுகளுக்கான பசுந்தீவனம், இடுபொருட்களின் விலை ஆகியவை அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் நல சங்கங்களின் கோரிக்கை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 720 கோடி ரூபாய் கூடுதல் செலவு பிடிக்கும் என்றும் கூறினார்.
1: பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1க்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அறிவித்துள்ளதை தொடர்ந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்கவும் தற்போது அரசு முடிவு செய்துள்ளது. பால் கொள்முதல் விலை உயர்வினால் ஏற்படும் செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசு ஈடு செய்து வழங்கும்.
0: அவைவிதி 110 கீழ் பல்வேறு அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், எரிசக்தி துறை சார்பில் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பின் கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகளுடன் 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு புதிய சூப்பர் கிரிட்டிக்கல் அனல்மின் நிலையம் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்றார். 1760

2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்துறை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகண்டக்டர் மின்னணு உற்பத்தி பூங்கா நிறுவப்படும். கோவையில் டிஜிட்டல் நிதி தொழில்நுட்ப மையம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை அருகே செம்மஞ்சேரி பகுதியில் உலக தரத்திலான சர்வதேச விளையாட்டு மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படவில்லை என்று பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இம்மையம் 46 வகையான விளையாட்டுகளை உள்ளடக்கிய விளையாட்டு மையமாக உலக தரத்தில் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இதுவரை 220 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் 84 பேர் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர்களை கண்டறியும் நடவடிக்கைகளை அரசு விரைந்து மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக மாநில பள்ளிக்கல்வி செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் சீருடைகள், ரெயின்கோட், புதிய வாகன வசதிகள் போன்றவை செய்து கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பணி நிரந்தரம், ஊதியத்துடன் கூடிய ஒருநாள் விடுப்பு, மகப்பேறு விடுப்பு போன்ற கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் கலந்தாலோசித்து தூய்மை பணியாளர்களின் நலன்கள் காக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொங்கல் பண்டிகை இலவச வேட்டி சேலை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வெளுக்கப்பட்ட சேட்டிகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், இந்நடவடிக்கையால் நெசவாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். முதற்கட்டமாக மதுரை தேனி மாவட்டங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். திருச்சி நகரிலிருந்து வயலூர் முருகன் திருக்கோவிலுக்கு செல்லும் சாலை திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்றார். பிரதமரிடம் ஒப்படைத்துள்ள சோழர்கால ஆனைமங்கல செப்பேடுகள் விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்று நாகையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும் என்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்தார். அரூர் தொகுதி தீர்த்தமலை அருள்மிகு தீர்த்தகரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றவும் தொலைநோக்கு பார்வையுடன் அரசு ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் கேள்வி நேரத்தின் போது பேரவையில் அவர் பதிலளித்தார். சமூக நலக்கூடங்கள் தேவைப்படும் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் சமூக நீதித்துறையின் சார்பில் அவை கட்டித்தரப்படும் என்று இத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தர்மபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் 11.64 கோடி ரூபாய் நிதியில் 9 புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், கள்ளக்குறிச்சி, திருத்தணி சர்க்கரை ஆலைகளில் நவீன சுழல் வடிவ கரும்பு பிரித்திறன் இயந்திரம் மற்றும் மின் மோட்டார்கள் 8.58 கோடி ரூபாய் நிதியில் நிறுவப்படும் என்றார். செங்கல்ராயன், திருத்தணி, வேலூர் மற்றும் பெரம்பலூர் சர்க்கரை ஆலைகளில் தலா 2 வடிகலன் பகுதிகள் 6 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி மயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சி மையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட 34 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வினோத் இன்று வெளியிட்டார்.

0: மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட இத்துறைக்கான அமைச்சர் திரு விக்னேஷ், கள்ளச்சாராயம் கள்ள மதுபான விற்பனையில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையாகி மனம் திருந்தியவர்களுக்காக வழங்கப்படும் மறுவாழ்வு நிதி 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பேரவையில் அறிவித்தார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொடர்பாக மானிய கோரிக்கையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, தமிழ்நாட்டில் நகர்ப்புற பகுதிகளில் 300 குழந்தை மையங்களுக்கான கட்டிடங்கள் 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை பிரிவு லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வகை செய்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கர் உலகளாவிய பார்வையுடன் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தான், ரஷ்யா, ஈரான், அர்மேனியா நாட்டு தலைவர்களுடன் இன்று பைஷக்கில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாளை 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். முன்னதாக பைஷக்கில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பிரதமர் கலந்துரையாடினார். அம்மக்களின் ஆற்றல் உத்வேகத்தை பாராட்டிய பிரதமர் இந்தியா கிர்கிஸ்தான் இடையே இணைப்பை வலுப்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பை எடுத்துரைத்தார். பைஷக்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி செலுத்தினார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது சேலம் செய்தியாளர் கூறுகிறார்.
1: மேட்டூர் அணை மூலம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் வலது கரையில் நாளை காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மின் விசையை இயக்கி மேல்மட்ட மதகு கதவை உயர்த்தி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். முதலமைச்சரின் வருகை மற்றும் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைக்கப்பட உள்ளது முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகளில் நீர்வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோவை மண்டல IG தலைமையில் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேரோட்டம் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என்று எமது தூத்துக்குடி செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் உதயமாறாண்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A.லக்ஷ்மணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்ட பகுதிகளில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை மாநகரில் போராட்டம் மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தருமபுரி, சேலம், திருப்பூர், திருவாரூர் மாவட்டங்களில் புதிய விதை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் பேரவையில் கூறியுள்ளார். மேட்டூர் அணை டெல்டா பாசனத்திற்காக நாளை திறக்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அப்பா 3000 கொடுங்களேன்.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க,
2: எடுத்துட்டு போ.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: நேரம் 2:16. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

பாடல் கேட்டும் நேயர்களே, மதுர திருநெல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 2:26. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தென்றலே எண்ணெய் தோடு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்டோம். நேரம் 2:35. மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

மதுரத்தன்றல் இனிதே நிறைவேறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஹிந்தி பாடம். கற்பிப்பவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் த்வனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே த்வனி. இன்று நாம் பித்தி நா பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து பித்தி நா பித்திகா ஷோர்பா என்ற கதையின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வார கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் கடற்கரையில் இருந்த ஒரு தீவில் ஒரு ஆண்மயிலும் ஒரு பெண்மயிலும் வாழ்ந்து வந்தன. அந்த தீவில் அவற்றை தவிர அநேக மிருகங்களும் காட்டு விலங்குகளும் கூட வாழ்ந்து வந்தன. மேலும் அங்கு நிறைய மரங்களும் சிறிய பெரிய நதிகளும் கூட இருந்தன. ஒரு நாள் அந்த ஜோடி மயில்கள் ஒரு மரத்தின் அடியில் சோம்பலாய் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது மிகவும் பயந்து போயிருந்த வாத்து ஒன்று அவர்கள் அருகே வந்தது. மயில் வாத்திடம் எதனால் அது இப்படி பயந்து போயிருக்கிறது என்றும் என்ன விஷயம் என்றும் விசாரித்தது. அதற்கு அந்த வாத்து தான் மனு அரசனின் பிள்ளைகளாகிய மனிதர்களிடம் பயந்து போயிருப்பதாகவும் அவர்கள் மிகவும் தந்திரமானவர்கள் என்றும் தான் அதை பற்றிய ஒரு கனவு கண்டு மிகவும் பயந்து போயிருப்பதாகவும் சொல்லி அந்த கனவை மயில்களுக்கு விவரித்து கூறியது. அந்த கனவு பின்வருமாறு. அந்த கனவு முதலில் ஒரு குரல் பேசுவதிலிருந்து தொடங்குகிறது. அந்த குரல் வாத்திற்கு கட்டளையிடுவது போலவும் மனிதர்களிடம் பயந்து நடக்க வேண்டும், அவர்களை விட தந்திரமானவர்கள் எந்த ஜீவனும் கிடையாது என்று கூறுவது போலவும் துவங்குகிறது. மீன்கள் அவன் விரித்த வலையில் சிக்கிக் கொள்கின்றன. வானத்தில் பறக்கும் பறவைகளால் கூட இவனது அடிகளில் இருந்து தப்பிக்க முடிவதில்லை.

யானையை விட பெரிய விலங்கு கிடையாது. ஆனால் அவைகளை கூட இந்த மனிதர்கள் குழி தோண்டி விழ வைத்து பிடித்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதை நிறைய வேலைகளையும் செய்ய பழக்கி விடுகிறார்கள். அவனது அடியில் இருந்து எவராலும் தப்பவே முடியாது. இந்த மாதிரியான கனவை கண்டு நான் விழித்து கொண்டேன். அது முதல் மனதில் சந்தோஷமின்றி அலைந்து கொண்டிருந்தேன். எனது இந்த நிலைமையை பார்த்த சிங்கம் ஒன்று என்னை அழைத்து விசாரித்து கொண்டிருந்தது. அப்பொழுது நான் அந்த சிங்கத்திடம், நீங்கள் மிகவும் பலம் பொருந்தியவர், நீங்கள் அந்த மனு அரசனின் பிள்ளைகளாகிய மனிதர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட முடியும் என்று பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு புழுதி புயல் எழுந்தது. அதிலிருந்து ஒரு கழுதை வெளிவந்தது. தான் எப்படி மனிதர்களிடம் அகப்பட்டு கொண்டு துன்பப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அப்பொழுது இரண்டாவதாக ஒரு புழுதி புயல் எழுந்தது. அதிலிருந்து ஒரு வலிமையான கருப்பு நிற குதிரை எழுந்தது. சிங்கம் அந்த குதிரையை விசாரித்தது. ஏன் இப்படி பயந்து போய் ஓடுகிறது என்று. அதற்கு அந்த குதிரை தான் மனு அரசனின் பிள்ளைகளாகிய மனிதர்களிடம் சிக்கிக் கொண்டு படும் தொல்லைகளை விவரித்துக் கொண்டிருந்தது. அதை கேட்ட சிங்கம்

0: என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அப்பொழுது இரண்டாவதாக ஒரு புழுதி புயல் எழுந்தது. அதிலிருந்து ஒரு வலிமையான கருப்பு நிற குதிரை எழுந்தது. சிங்கம் அந்த குதிரையை விசாரித்தது. ஏன் இப்படி பயந்து போய் ஓடுகிறது என்று. அதற்கு அந்த குதிரை, தான் மனு அரசனின் பிள்ளைகளாகிய மனிதர்களிடம் சிக்கிக் கொண்டு படும் தொல்லைகளை விவரித்துக் கொண்டிருந்தது. அதை கேட்ட சிங்கம், நீ வலிமையானவன், மனிதர்களை எட்டி ஒரு உதை விட வேண்டியதுதானே என்று கேட்டபொழுது குதிரை பதில் சொன்னது, மனிதன் மிகவும் தந்திரமானவன், அவன் முன் எந்த பகட்டும் செல்லாது என்றும், எப்படி வயதாகும் வரை அவன் தன்னை வேலை செய்ய வைக்கிறான் என்றும் தனது துன்பத்தை சிங்கத்திடம் பகிர்ந்து கொண்டிருந்தது. இப்படியாக இவைகள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு புழுதி புயல் எழுந்தது. அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளிப்பட்டது. சிங்கம் முதலில் அந்த ஒட்டகத்தை மனிதன் என்று நினைத்து கொண்டு அதன் மீது பாய இருந்தது. ஏனென்றால் சிங்கம் மனிதர்களை அதுவரை பார்த்ததே கிடையாது. ஆனால் ஒட்டகம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தான் எவ்வாறு மனிதர்களிடம் அகப்பட்டு கொண்டு அவர்களின் கைப்பாவையாக ஆட வேண்டி உள்ளது என்றும், முதிர்ந்த தள்ளாத வயதில் மனிதன் தன்னை கசாப்புக்காரனிடம் விற்றுவிடுவதையும் கஷ்டத்துடன் கூறி கொண்டிருந்தது. பதிலுக்கு சிங்கம், நீ உன் கால்களால் அவனை எட்டி உதைக்க முடியாதா? இதனால் அவன் தலை உடைந்து விடாதா என்று கேட்டுக்கொண்டிருந்தது. அதற்கு ஒட்டகம், மனிதர்கள் மிகவும் தந்திரமானவர்கள், யாராலும் அவர்களை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே நான்காவதாக ஒரு சிறிய புழுதி புயல் எழுந்தது. த்வனி, கதையை படி.
1: ஜிஸ் சமய் யே பாத்சீத் ஹோ ரஹி தி, உஸ் சமய் ஏக் பஹோத் சோட்டி சி தூல் கி ஆந்தி ஆயி.
0: எப்பொழுது இந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த சமயத்தில் மிகவும் சிறிய புழுதி புயல் வந்தது.
1: ஔர் உஸ்மே சே ஏக் கம்சோர் சா பூடா நிக்லா.
0: மேலும் அதிலிருந்து ஒரு பலஹீனமான முதியவர் வந்தார். தூல், புழுதி, ஆந்தி, புயல், கம்சோர், பலஹீனம், பூடா, முதியவர், வயதானவர்.
1: உஸ் பூடே கி பீட் பர் ஔஜாரோ கா ஏக் புலிந்தா தா.
0: அந்த முதியவரின் முதுகில் ஆயுதங்களின் ஒரு மூட்டை இருந்தது. ஔஜாரோ, ஆயுதங்கள், புலிந்தா, மூட்டை, பீட், முதுகு.
1: ஔர் உஸ்கி சிர் பர் ஆட் தக்தே தே.
0: மேலும் அவரின் தலைமேல் எட்டு சட்டங்கள் இருந்தன.
1: ஜப் மேனே உஸ்கோ தேகா தோ மே டர் கே மாரே கிர் படா.
0: எப்பொழுது நான் அவனை பார்த்தேனோ அப்பொழுது நான் பயத்தின் காரணமாக விழ இருந்தேன்.
1: பர் சிங் ஆகே படுக்கர் படை சே மில்னே கயா.
0: ஆனால் சிங்கம் முன் வந்து தச்சரிடம் பேச சென்றது. ஆகே படுனா முன்னேறி செல்லுதல்.
1: மகாராஜ் ஆப் தோ கம்சோரோ கி ரக்ஷா கர்த்தே ஹே, ஈஸ்வர் ஆப் கி ரக்ஷா கரே.
0: மகாராஜா, நீங்கள் பலமற்றவர்களை பாதுகாக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை காக்கட்டும். கம்சோர், பலஹீனம், ரக்ஷா, பாதுகாப்பு.
1: முஜி ஆப் விபத்தி சே பச்சாயியே.
0: நீங்கள் என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள். விபத்தி, ஆபத்து, பச்சாயியே, காப்பாற்றுங்கள்.
1: கஹகர் படை ஃபூட் ஃபூட் கர் ரோனே லகா.
0: இதை சொல்லிய பிறகு தச்சர் உடைந்து போய் அழ ஆரம்பித்தார்.
1: ஜப் சிங் நே யே ரோனா தோனா சுனா தோ வோ போலா.
0: சிங்கம் இந்த அழுகையை கேட்டபொழுது அது சொல்லியது,
1: மே தும்ஹாரி மதத் ஜரூர் கருங்கா பர் யே தோ பதாவ் தும் கான் ஹோ.
0: நான் உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன், ஆனால் நீ எனக்கு இதை சொல், நீ யார்? மதத், உதவி.
1: மேனே கபி தும்ஹாரி தரஹ கி கிசி ஜீவ் கோ நஹி தேகா ஹே.
0: நான் எப்பொழுதும் உன்னை போன்ற ஒரு ஜீவனை பார்த்ததில்லை.
1: யே தோ பதாவ் கி தும்கோ கிஸ்னே சதாயா ஹே.
0: இதை சொல், உன்னை யார் தொந்தரவு செய்தார்கள்?
1: வ மனுஷ்ய போலா, மே படை ஹூ ஆர் மேக் மனுஷிய கே துவாரா சதாயா கயா ஹூ.
0: அந்த மனிதர் பேசினார், நான் ஒரு தச்சன், மேலும் நான் ஒரு மனிதனின் மூலமாக துன்புறுத்தப்படுகிறேன். சதானா, துன்புறுத்தல்.
1: வ 24 கண்டே கே அந்தர் யஹா ஆயேகா இஸ்ஸே மே கப்ரா ரஹா ஹூ.
0: அவன் 24 மணி நேரத்திற்குள் இங்கு வருவான், அதனால் நான் பயப்படுகிறேன்.
1: ஜப் சிங் நே யே பத் சுனி தோ வ போலா தும் டரோ மத் மே தும்ஹாரி ரக்ஷா கருங்கா.
0: சிங்கம் இதை கேட்டவுடன் சொல்லியது, நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாப்பேன். டரோ மத், பயப்படாதே, ரக்ஷா, பாதுகாப்பது.
1: யே பதாவ் கி தும் கஹான் ஜா ரஹே ஹோ.
0: இதை சொல், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்?
1: இஸ் பர் படை போலா மே சீத்தே கே கர் ஜா ரஹா ஹூ.
0: இதற்கு தச்சர் சொன்னார், நான் சிறுத்தையின் வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறேன். சீதா, சிறுத்தை.
1: உஸ்னே மனுஷ்ய கி டர் சே முஜே புலாயா ஹே.
0: அது என்னை மனிதனின் மேலுள்ள பயத்தால் அழைத்துள்ளது.
1: ஔர் யே கஹலா பேஜா ஹே கி மே உஸ்கே லியே ஐசா கர் பனா தூ ஜிஸ்மே மனுஷ்ய சே கோய் டர் நா ரஹே.
0: மேலும் அது இவ்வாறு சொல்லி அனுப்பியது, நான் அதற்காக ஒரு வீடு கட்ட வேண்டும், அதில் அது மனித பயத்திலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும்.
1: ஜப் சிங் நே யே பாத் சுனி தோ உஸ்னே படை சே கஹா.
0: சிங்கம் இந்த விஷயத்தை கேட்டதும் அது தச்சரிடம் இவ்வாறு கூறியது,
1: தும் சீத்தே கே பாஸ் ஜா ரஹே ஹோ யே டீக் ஹே பர் ஆகிர் சீத்தா தோ மேரா ஹி எக் சர்தார் ஹே.
0: நீ சிறுத்தையிடம் போக போகிறாய், அது சரிதான்.

0: ஆனால் சிறுத்தை என்னுடைய ஒரு தலைவன்தான்.
1: உஸ்கே லியே கர் பனானே சே பஹலே தும் மேரே லியே கர் பனாவோ.
0: அவனுக்காக வீடு கட்டுவதற்கு முன் எனக்காக ஒரு வீடு கட்டு. சர்தார் தலைவன்
1: படையை போலா, மகாராஜ் ஏ கேசே ஹோ சக்தா ஹே, மே தோ மஜ்தூர் ஆத்மி ஹூ, ஜிஸ்னே முஜே புலாயா ஹே உஸீ கா காம் பஹலே கருங்கா.
0: தச்சர் சொன்னார், அரசே அது எப்படி முடியும், நான் ஒரு தொழிலாளி, என்னை யார் முதலில் அழைத்தார்களோ நான் முதலில் அவர்களுக்குத்தான் வேலை செய்வேன்.
1: இஸ் பர் சிங் பிகட் கயா ஔர் போலா, மாலும் ஹோதா ஹே கி தும் ஜங்கல் கே கானூன் கோ நஹீ ஜான்தே ஹோ.
0: இதை மறுத்து சிங்கம் பேசியது, தெரிகிறது உனக்கு காட்டின் சட்டதிட்டங்கள் தெரியாது என்று.
1: அச்சி பாத் ஹே,
0: நல்லது, அச்சா நல்லது,
1: தோ கான் கோல்கர் சுன் லோ, மே தும்ஹே யஹா சே தப் தக் ஜானே நஹீ தூங்கா ஜப் தக் கி தும் மேரே லியே ஏக் அச்சா சா மகான் நஹீ பனா தேதே, கேகர் படை கி தரஃப் கூதா.
0: இப்பொழுது காதை திறந்து கேட்டுக்கொள், எனக்காக ஒரு நல்ல வீடு கட்டும் வரை உன்னை நான் போக விட மாட்டேன். இதை சொல்லிவிட்டு தச்சனின் பக்கம் தாவி குதித்தது. கான் காது, கோல்னா திறத்தல், கூதுனா தாவி குதித்தல்.
1: ஔர் உஸ்னே ஏக் ஹல்கி சி தோல் ஜமாயி ஜிஸ்ஸே படை நே கை பார் கலாபாஜி காயி.
0: இதை சொல்லிவிட்டு லேசாக ஒரு அறை விட்டது. அதனால் தச்சர் நிலை குலைந்து தலை குப்புற கீழே விழுந்தார். ஹல்கா லேசான கலாபாஜி கானா தலை குப்புற விழுதல்.
1: தப் படை போலா, மகாராஜ் முஜி கப் இன்கார் ஹே.
0: அப்பொழுது தச்சர் சொன்னார், அரசே நான் எப்பொழுது மறுத்தேன்.
1: இஸ்கே பாத் படையினே தக்தோசே ஏக் சோட்டா சா பக்ஸ்னுமா மகான் பனாய்.
0: இதற்கு பிறகு தச்சன் சட்டங்களை வைத்து ஒரு கூண்டு மாதிரி வீடு ஒன்றை கட்டினார். தக்து மரச்சட்டம், வக்ஸ்னுமா கூண்டு மாதிரி மகான் வீடு.
1: ஃபிர் வஸ் சிங் சே போலம், மகாராஜ் ஆப் இஸ் தர்வாசே சே பீத்தர் ஜாயே.
0: பின்னர் அவன் சிங்கத்திடம் சொன்னான், அரசே நீங்கள் இந்த கதவு வழியாக உள்ளே செல்லுங்கள். தர்வாஜா கதவு.
1: அப் மே ஆப்கா நாப் லேக்கர் தேக்குங்கா கி ய மகான் ஃபிட் பேட்தா ஹே கி நஹி.
0: நான் இப்பொழுது உங்களை அளவெடுத்து பார்த்து இந்த வீடு உங்களுக்கு பொருந்துமா என்று பார்க்கிறேன் என்று கூறினான். நாப் அளவு, ஃபிட் பேட்னா பொருந்துதல்.
1: சிங் பீத்தர் குஸ் கயா,
0: சிங்கம் உள்ளே நுழைந்தது. குஸ்னா நுழைதல்.
1: தப் படை நே பாஹர் சே தர்வாஜா பந்த் கர் தியா.
0: அப்பொழுது தச்சன் வெளியில் இருந்து கதவை மூடிவிட்டான்.
1: சிங் தோடி தேர் மே போலா, முஜே யே கர் பசந்த் நஹி, தும் முஜே கோல் தோ.
0: சிங்கம் சிறிது நேரத்தில் சொன்னது, எனக்கு இந்த வீடு பிடிக்கவில்லை, என்னை திறந்து விடு. தோடி தேர், சற்று நேரம், சிறிது நேரம்.
1: இஸ் பர் படை போலா, தும் இஸ்கே பாஹர் நஹி ஜா சக்தே.
0: இதற்கு தச்சன் சொன்னான், நீ இதற்கு வெளியே போக முடியாது.
1: இஸ் பர் சிங் போலா, தும் கிஸ்ஸே பாத் கர் ரஹே ஹோ.
0: சிங்கம் சொன்னது, நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்,
1: கியா தூ பூல் ரஹா ஹே கி மே பஷுவோ கா ராஜா ஹூ.
0: என்ன நீ மறந்து விட்டாயா நான் இந்த காட்டின் அரசன் என்று. பூல்னா மறதி.
1: படை போலா, ஹே மூர்க்ராஜ், தும் அப்னே கோ பஹத் குச் சமஜ்தே ஹோ, இஸ்லே மேனே தும்ஹே டீக் கர் தியா.
0: தச்சன் சொன்னான், ஏ முட்டாள் அரசனே, நீ உன்னை மிக பெரியவனாக நினைத்து கொண்டிருக்கிறாய், அதனால் தான் நான் உன்னை சரி செய்தேன்.
1: சிங் போலா, முஜே சோட் தோ பர் மனுஷன் நெஹி மானா.
0: சிங்கம் சொன்னது, என்னை விட்டுவிடு, ஆனால் மனிதன் ஒத்துக்கொள்ளவில்லை.
1: தப் பதக் போலி, மேன் தூர் சே கடி கடி ய தமாஷா தேக் ரஹி தி.
0: அப்பொழுது வாத்து சொன்னது, நான் தூரத்தில் இருந்து நின்றவாறே இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். கடி கடி நின்றவாறு, தேக்னா பார்த்தல்.
1: ஹே மோர், மேன் தேக் ரஹி தி கி அப் மனுஷ்ய க்யா கர்த்தா ஹே.
0: ஏ மயில், நான் பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது மனிதன் என்ன செய்கிறான் என்று.
1: மேனே தேகா கி மனு மகாராஜ் கே லட்கே நே சிங் கே மகான் மே படா சா சேத் பனாயா.
0: நான் பார்த்தேன், மனு அரசனின் பிள்ளைகள் சிங்கத்தினுடைய வீட்டில் பெரியதான ஒரு ஓட்டை செய்தான்.
1: ஔர் உஸ்னே உஸ்மே லக்கடி புராதா ஆதி டால்கர் ஆக் லகாதி.
0: அதனுள் அவன் மரத்துண்டுகள், மரத்தூள் ஆகியவற்றை போட்டு நெருப்பு வைத்து விட்டான்.
1: ஔர் சிங் ஜல்கர் மர் கயா.
0: மேலும் சிங்கம் எரிந்து இறந்து விட்டது. சேத் ஓட்டை, லக்கடி மரத்துண்டு, புராதா மரத்தூள், டால்னா போடுதல், ஆக் நெருப்பு, லகானா மூட்டுதல், ஜல்கர் எரிந்து.
1: ய தேக்கர் மெரி ரூ காம் கை ஔர் மே தோ தின் சே லகாதார் தோட்கர் யஹா பஹுஞ்சி ஹூ.
0: இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமாகிவிட்டது. மேலும் நான் இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஓடி இங்கு வந்து விட்டேன். ரூ காம்ப்னா நிரம்ப பயம், லகாதார் தொடர்ந்து, தோடனா ஓடுதல்.
1: இஸ் பர் மோர் போலா, தும் யஹா பில்குல் நிர்பய பனி ரஹோ, தும் ஹம் லோகோ கே சாத் ரஹோ.
0: இதற்கு மயில் சொன்னது, நீ இங்கு முற்றிலுமாக பயமற்று இருக்கலாம், நீ எங்களுடன் இருக்கலாம், பில்குல் முற்றிலும் முழுவதும்.
1: बतख ने इस बात

0: को मान लिया और सब लोग आराम से रहने लगे।
1: வாத்து இதை ஒத்துக்கொண்டது, மேலும் எல்லோருமாக நிம்மதியாக வாழலாயினர். மான்னா ஒத்துக்கொள்ளுதல், சப் லோக் எல்லாரும், ரஹனா வசித்தல்.
0: एक दिन ऐसा हुआ कि एक जहाज आकर टापू में लगा।
1: ஒரு நாள் இப்படி நடந்தது, ஒரு கப்பல் வந்து தீவில் ஒதுங்கியது, ஜஹாஜ் கப்பல்.
0: और मोर तथा मोरनी उड़कर बहुत ऊंचे पेड़ पर चढ़ गए।
1: மேலும் ஆண்மயிலும் பெண்மயிலும் பறந்து மிக உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறிவிட்டன.
0: பர் பத்தக் மல்லாஹோ கே ஹாத் மே ஃபஸ் கை.
1: ஆனால் வாத்து மாலுமியின் கைகளில் சிக்கி கொண்டது. மல்லாஹ் மாலுமி.
0: ஜப் மோர் நே ஊபர் சே யே தேகா தோ போலா.
1: மயில் மேலிருந்து இதை பார்த்தபொழுது சொன்னது,
0: மனுஷ்ய சப்சே ஜபர்தஸ்த் பிராணி ஹே.
1: மனிதர்கள் எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்த உயிரினம் என்று சொன்னது. ஜபர்தஸ்த் பலம் வாய்ந்த பிராணி உயிரினம்.
0: உஸ்கே லியே கோய் பி ஸ்தான் துர்கம் நஹி ஹே.
1: அவனுக்கு எந்த இடமும் அணுக முடியாத இடம் கிடையாது. துர்கம் அணுக முடியாத.
0: அண்ணா உஸ்கே லியே கோய் பத் அசம்பவ்.
1: மேலும் அவர்களால் முடியாதது என்றும் எதுவும் கிடையாது.
0: மனுஷ்ய கே விஞ்ஞான் கே சாம்னே ஹம் சப் குச் பி நஹி ஹே.
1: மனிதர்களின் செயல்திறனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை. விஞ்ஞான் அறிவியல் செயல்திறன். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: மொழிப்பயிற்சியில் ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் துவனி. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சென்னை அம்பத்தூர் காவல்துறை இயக்குனர் அலுவலகம், எம்ஜிஆர் நகர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. இன்று நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்றும் 6ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

0: தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்றே உயர்ந்திருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டியுள்ள குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒலிக்கின்றது குரல் அமுதம்.

அன்பிற்கினிய ஆகாஷவாணி மதுரை மத்திய இலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கங்கள். இனி கேட்கலாம் தொடர் இசை மழையாக மதுரத்தென்றல்.

நிறமாலை 6 மணி, ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாமீர்களே. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தேவர் மகன் திரைப்பட பாடல் கேட்கின்றோம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்திகள், அரியலூர் மாவட்ட செய்திகளாக எழுதியவர் பி ராம்குமார், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மைக்ரோ கிரீன்ஸ் ஆர் ஜெயதுர்கா அவருடன் நேர்முகம் பகுதி 2, வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் இவையாவும் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி கேட்கிருக்கின்றோம். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 அச்சாணி. இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சதீஷ் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இன்றிரவு 8:45 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இசை பேருரை. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீகிருஷ்ணா லீலை, டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன், ஆர் சரஸ்வதி வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். இவையாவும் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு 52 திருவள்ளூரில் 13 மில்லிமீட்டராகவும் பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள் இதோ. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40 செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.2 செல்சியஸ் ஆகவும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் உதகமண்டலத்தில் 11.6 செல்சியஸ் ஆகவும் இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய கும்மரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அம்பத்தூர், திருவள்ளூரில் டிஜிபி அலுவலகம் சென்னை, எம்ஜிஆர் சென்னை, அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னை ஆகிய இடங்களில் அதிகமாக மழை பதிவான அலைவுகள் இதோ உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடல் பகுதியில், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. நேர்களை இணைந்திருங்கள் இசையோடு, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: பொனியா போச்சு அம்மம்மா.
1: புதியது பிறந்தது பழையது போதிந்தது அழகா சிவ சிவ பழைய பரம சிவமே. வைத்தியம் வலித்தது அழகா சிவ சிவ பழைய.

தோளில் வெற்றி உள்ள துணிவு உள்ளவர் ஊரு குதவும் நம்மவர் வாத்தியத்தை சொட்டுத்தான் ஓசையெல்லாம் எட்டு அடியம்மாடி எல்லோரும் ஆட்டம் ஓடும் நாட்டானோ புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

பொய்யா போச்சு அம்மம்மா.

காற்றிடனும் அண்ணன் மொழியை ஏற்றிடனும் ஓரிரத்து மக்கள் தான் ஓர்வயத்து பிள்ளைதான் அடியம்மாடி தெம்மாங்கு பாட்டு பாடும் நாள் தானோ புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரர சிவசிவ பழைய பரமசிவமே பட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவசிவ பழைய பரமசிவமே ஒன்னாச்சி பாரு இதுவர ரெண்டா நம் முருகை அண்ணாச்சி மூலம் முடிச்சது பொன்னா நம் வேலை அட வீராப்பும் பொல்லாப்பும் பொய்யா போச்சு அம்மம்மா இஞ்சி ஏடு பழகி மஞ்சச்ச

ஜல்லி காளையை போல் துள்ளி குதித்து ஒரு பம்பரமா சுத்தி அடித்து உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன். சந்து பட்டு ஒரு சந்தன பட்டு

இருக்கு. அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, அட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, பண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா.

பாம்பு சாத்திரம் தெரியும், அதுல உள்ள சுச்சமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண காட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவோ திரிப்பச்சா திரிவச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சுக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து புட்டு.

ஜல்லி காளைய போல் சுள்ளி குதிப்பேன், ஐய் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன், ஐய் ஐய் ஐய் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா.

செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது.

0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதற்கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவடைந்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868207259 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868530799 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்று தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினை தமிழக அரசு அதிகரிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதிலும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் இந்த நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். இந்த நிறுவனங்களை பாதுகாக்கவும் ஊக்கப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு 2,142 கோடி ரூபாய்தான் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை 3,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அந்த தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளதையும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொளத்தூர் சட்ட

0: சட்டப்பேரவைத் தொகுதியில் தவேகா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதே செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். பாரத் பெட்ரோலியம் சார்பில் திருப்பூரில் 4 மணி நேரத்திற்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யும் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் தென்மண்டல தலைவர் திரு மகேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: திருப்பூர் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு டேட்ல வந்து புதிய எல்பிஜி கனெக்ஷன் வந்து இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது புக் பண்ணிங்கன்னா 4 மணி நேரத்தில் உங்கள் கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரீஃபில் எப்போ புக் பண்ணாலும் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே 4 மணி நேரத்தில் உங்கள் வீடை தேடி சிலிண்டர் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதனால் இதுக்கு பேர் வந்துட்டு பாரத் கேஸ் லைட் ஜிப், அதாவது விரைவாக உங்கள் வீடை தேடி வரும் சிலிண்டர்ன்றதை ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கலை. எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களால நல்ல விரைவாக கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாடு மொத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 16 சிட்டிஸ் எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் இருக்குது, திருப்பூர் இருக்குது, ஓசூர், ஊட்டி, சென்னையிலையும் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமடத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் பயனாளிகளுக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடக்கழிவுகளை உரிய வகையில் பிரித்து தரவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சீனாவின் டாலியானில் நடைபெற்ற இந்த தொடரை இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது. ஸ்லோவேக்கியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா மிட்டல் மற்றும் அபிமன்யு மிஸ்ரா கூட்டாக பட்டம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காட்மாண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40. இன்னைக்கு கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: நிறமாலை 6:55 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம்

ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: தம்பி, ஒரு மாதிரியா இருக்கீங்க.
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் ஷியாமலா.
1: பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மின் கட்டமைப்புகள் உள்ளிட்ட முதலமைச்சரின் புதிய அறிவிப்புகள், செம்மஞ்சேரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான விவாதம், நேபாள பேரிடரில் தமிழர்கள் மீட்பு தொடர்பானவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் முக்கியமானவையாக இடம்பெற்றன. இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பின்பு இன்று சட்டப்பேரவை கூடியது. முதல் நிகழ்வாக கேள்வி நேரத்தில் தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் திரு தென்றல்குமார் தனது தொகுதியான கேவி குப்பத்தில் புறவழிச்சாலை அமைப்பது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்தின் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, இதை தவிர்க்கும் பொருட்டு இப்பகுதியில் புறவழிச்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒருவழி இருவழி சாலைகளே அதிகம் உள்ளன. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள சாலைகளில் அதிக அளவில் சாலை விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்கும் பொருட்டு நெடுஞ்சாலைகளுடன் பிற சாலைகளை இணைப்பது தொடர்பாக 182 சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் தேவையான பகுதிகளில் புறவழிச்சாலை ஏற்படுத்துவதற்கான பணிகளை இந்த அரசு மேற்கொண்டுள்ளது. அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். இதனையடுத்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மனிதநேய

மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, சோழர் காலத்து செப்பேடுகளை நெதர்லாந்து நாட்டிலிருந்து மீட்க வேண்டும் என கடந்த திமுக ஆட்சியில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. இதையடுத்து தற்போது நெதர்லாந்து நாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்ட போது சோழர் காலத்து செப்பேடுகளை அந்நாட்டு அரசிடமிருந்து கேட்டு பெற்றுள்ளார். இந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சோழர்கால செப்பேடுகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பேசியுள்ளார். தமிழர்களின் தொன்மையை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசிடமிருந்து பெற்று அந்த செப்பேடுகளை நாகப்பட்டினம் அருங்காட்சியகத்தில் வைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். இதையடுத்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தனது கும்பகோணம் தொகுதியில் 2029 நடைபெறவுள்ள மகாமகம் ஏற்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவி செழியன், அமைச்சராக இருப்பவர்கள் கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்பது மரபு என ஆட்சேபனை தெரிவித்தார். அவரை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர், மரபுகளை நானும் மதிக்கிறேன், ஆனால் அமைச்சர் கேட்டிருக்கும் கேள்வி மகாமகம் தொடர்பானது, இதற்கு பதில் கிடைத்தால் அது மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பேசுகையில், 2029 மகாமக திருவிழா நடைபெறவுள்ளது, இது தொடர்பாக இருமுறை அதிகாரிகளுடன் விழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளேன், மேலும் மகாமகம் தொடர்பாக அங்கு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள கோவில்களையும் ஆய்வு செய்து வருகிறோம். மகாமகத்திற்கான அனைத்து பணிகளும் மிகச் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த வகையில் உலகமே பாராட்டும் வகையில் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்றார். இதையடுத்து 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்புகளை வெளியிட்டார். கடந்த 19 தேதி சட்டப்பேரவையில் பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி அறிவித்திருந்தோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் கறவை மாடுகளுக்கான பசும் தீவனம், உலர் தீவனம், தவிடு, புண்ணாக்கு உள்ளிட்ட இடுபொருட்களின் விலை உயர்ந்திருப்பதால் பால் கொள்முதல் விலையை மேலும் உயர்த்த வேண்டும் என பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. இதனை ஏற்று பால் கொள்முதல் விலையை 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக மாதத்திற்கு 60 கோடி ரூபாயும் ஆண்டிற்கு 720 கோடி ரூபாயும் செலவாகும். இந்த செலவினத்தை ஆவின் நிறுவனத்திற்கு அரசே ஈடு செய்யும் எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் செமிகண்டக்டர் துறையில் அதிக அளவு முதலீட்டினை ஈர்க்கவும், மாநிலத்தின் பங்கினை கணிசமான அளவு உயர்த்திடவும், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பார்க் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனம் மூலம் அமைக்கப்படும் என அறிவித்தார். மேலும் நிதி தொழில்நுட்ப புதுமைகளுடன் டிஜிட்டல் நிதி சேவைகளை உருவாக்கும் நோக்கில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மற்றும் அதன் அருகில் அமைந்துள்ள மாவட்ட பகுதிகளில் முக்கிய உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளதால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலம் ஆய்வு மேற்கொண்டு திருச்சி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் மின் நுகர்வு அதிகரித்து வருவதால் மின் தொடரமைப்பு மேம்படுத்துவது அவசியமாகியுள்ளது. இதற்காக அரசு தொலைநோக்குடன் 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது என்றும், இத்திட்டத்தின் கீழ் 196 புதிய துணை மின் நிலையங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 15 கிலோமீட்டர் நீளமுடைய புதிய மின்பாதைகள் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் பொது மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட இரண்டு அலகுகளுடன் மொத்தமாக 1,600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு நியூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். மின் பகிர்மான கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் மின்கடத்திகள், பில்லர் பாக்ஸ், சேதமடைந்த கேபிள்கள் உள்ளிட்ட உபகரணங்களை மாற்றுதல் போன்ற பணிகள் 1,762 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டார். இதையடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சென்னையில் உலகத்தரம் மிக்க விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்க செம்மஞ்சேரியில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்க கடந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுத்தோம், பரந்தூர் விமான நிலையம் போல இந்த திட்டத்தையும் ரத்து செய்வது தொடர்பாக செய்தி வெளியாகி இருப்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, கடந்த 100 ஆண்டுகளாக தமிழகம் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கவில்லை,
நடைபெறவில்லை. தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க செய்யும் வகையில் 10 ஒலிம்பிக் மையங்கள் உருவாக்க உள்ளோம். உலக தரத்திற்கு விளையாட்டுத்துறையை உயர்த்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இந்த

0: விளையாட்டு நகர திட்டத்தை ரத்து செய்யவில்லை, மறுகட்டமைப்பு செய்து வருகிறோம். 46 விளையாட்டுகள் அடங்கிய சர்வதேச அளவிலான இந்த விளையாட்டு நகரத்தை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். 6 மாதத்திற்குள் பணிகளை தொடங்கி 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். விரைவில் முதலமைச்சர் நல்ல அறிவிப்பை வெளியிடுவார் என கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நீக்கப்பட்ட தகவல்களை ரீல்ஸாக வெளியிடுவது தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கேள்வி நேரம் இல்லாததால் தான் உறுப்பினர்கள் பதிவு செய்யும் நடைமுறையை கொண்டு வந்தேன். ஆனால் அனைவருமே எழுந்து நின்றால் நான் எப்படி அனுமதிக்க முடியும்? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவை எல்லாம் ரீல்ஸாக வருவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள். நான் ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்த போது அங்கு வந்த இளைஞர்கள் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் அதனை பார்த்து எங்களுக்கும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். அதே நேரம் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதை விட அந்த வார்த்தையை பேசாமல் இருக்க உறுப்பினர்களுக்கு சொல்லித்தரக்கூடாதா என என்னிடம் கேட்கின்றனர். உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அளவிற்கான கருத்துக்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் அனைவரிடமும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை நான் எடுக்கிறேன். நான் கூறிய பிறகும் பலமுறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் அதை ஏற்காமல் நிற்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே கட்சி கொறடாக்கள் தான் அவர்களை கட்டுப்படுத்தி அவையை நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்றார். இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்குவது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆஸ்டன் பேசுகையில், பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் வேட்டி 8 முழத்திலிருந்து 4 முழமாக குறைக்கப்பட்டிருப்பது நெசவாளர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இது தொடர்பான அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என அரசின் கவனத்தை ஈர்த்தார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹரியும் இதே கருத்தை வலியுறுத்தி பேசினார். இதற்கு பதிலளித்த கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி, 12 வருடங்களாக ஒரே மாதிரியான வேட்டி சேலையை கொடுத்து வருகிறார்கள். ஆகவே தரமான வேட்டி சேலை வழங்க வேண்டும் என பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வரப்பெற்றது. இதைத் தொடர்ந்து மாவட்ட வாரியாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி 4 முழம் வேட்டி, சரிகை புடவை ஆகியவை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம். அதே நேரம் ஏற்கனவே நெசவாளர்கள் தயாரித்து வைத்துள்ள வேட்டி சேலைகளையும் கொள்முதல் செய்வோம் என பதிலளித்தார். இதைத் தொடர்ந்து நேபாள பேரிடரில் சிக்கிய தமிழர்களை மீட்பது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசினார். கடந்த 27 தேதி அமைச்சர் அதிகாரிகள் கொண்ட குழு தில்லி சென்றும், 28 தேதி மத்திய அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் 21 தமிழர்கள் நேபாளத்திலிருந்து தில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். 305 தமிழர்கள் கைலாச யாத்திரைக்கு சென்றிருந்தனர். இதில் 220 பேர் பாதுகாப்பாக உள்ளனர். 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளது. இதுவரை 2161 தொலைபேசி அழைப்புகள் உதவி மையத்திற்கு வரப்பெற்றுள்ளது. தொடர்ந்து நேபாளத்தில் தமிழர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் என விளக்கம் அளித்தார். இதன் பின்னர் தூய்மை பணியாளர்களின் 9 அம்ச கோரிக்கை தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். இதைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை, வேளாண் உழவர் நலத்துறை ஆகிய மானிய கோரிக்கை மீதான புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விக்னேஷ், திரு வினோத் ஆகியோர் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமகிருஷ்ணன், தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கபாண்டி, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகி கத்பட், பாமக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பலர் பேசினர். 110 விதியின் கீழ் முதலமைச்சரின் புதிய அறிவிப்பு, பொங்கல் இலவச வேட்டி சேலை தொடர்பான அறிவிப்பு, விவாதம் தொடர்பான கருத்து மோதல்களுடன் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடந்து முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் ஷியாமலா. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் பி ராம்குமார்.
2: அரியலூர் மாவட்டம் சின்னப்பட்டாக்காடு கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் அண்மையில் நடைபெற்றது. முகாமில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்கள் துறைகளில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் மற்றும் அதனை பயன்படுத்திக் கொள்ளும் முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழாவில் மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி கலந்து கொண்டு 106 பயனாளிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். அப்போது அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை கணக்கில் கொண்டு கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பேசும்போது,
3: எல்லாரும் வந்து குடி தண்ணீர் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஏரியால வர வயல் பாத்தீங்கன்னா போர் சப்ளை இருக்கு போல இருக்கு, அதனால நல்ல தழுமையான ஒரு விவசாயம் பார்க்க முடியுது. மற்ற இடங்கள்ல கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு தண்ணி வசதி இல்ல. அதனால வந்து இந்த மக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடிநீர் ஆகட்டும் தண்ணியுமே கூட கொஞ்சம் சிக்கனமா வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து மழை இல்லை, கண்டிப்பா நமக்கு இந்த வருஷத்துக்கு

0: மழை வந்து வந்திருக்கு. ஜூலை மாதம் வரைக்கும் நமக்கு பெய்யக்கூடிய அளவு மழை வந்து நமக்கு இருக்கு. இன்னும் வந்து வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம கிடைக்க இருக்கக்கூடிய அந்த குடிநீருக்கான ஆதாரத்தை பத்திரமா வரணும். ஆனா நம்ம ரோட்ல போகும்போது எல்லாம் பாக்குறோம், மக்கள் வந்து கால்நடைகளை வந்து கை பொச்சு கழுவுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து தண்ணியை புடிச்சு வச்சு சேமிக்க பழகுங்க.
1: மத்திய அரசின் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் ADIP மற்றும் ராஷ்டிரிய வயோஸ்ரீயா யோஜனா திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் வகையில் செயற்கை மூட்டுகள் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இணைந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பு மதிப்பீட்டு முகாம்கள் நடத்தப்பட்டது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 295 நபர்களுக்கு 25.54 லட்சம் மதிப்பில் இடுப்பு பெல்ட், சர்க்கரை நாற்காலிகள், முழங்கால் பட்டைகள், முழங்கை ஊன்றுகோல், செயற்கை கால்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி வழங்கினார். அப்போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் பால்வளத்துறையின் சார்பில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு கறவை மாடு வாங்க கடன் உதவி மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டு 22 நபர்களுக்கு ரூபாய் 23 லட்சம் மதிப்பில் கறவை மாட்டு கடன் உதவிகளையும் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ள 2977 பால் உற்பத்தியாளர்களுக்கு 47 லட்சம் மதிப்பிலான ஊக்கத்தொகையினை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது,
2: விவசாயிகள் வந்து ஒரு மாடு இருந்தா போறோம் அப்படின்றாங்க, அப்படி இருக்க கூடாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு 3-4 மாடு இருந்தா மட்டும்தான் அது வந்து நல்ல வருமானமா இருக்க முடியும். ஏன்னா ஒரு மாடு கண்ணு போட்டுச்சதுன்னா இன்னொரு மாடு சும்மா இருக்க முடியாதுல்ல, அந்த மாடு பால் கறக்கும். மாத்தி மாத்தி இருக்கணும். அதனால வந்து ஒரு 3-4 மாடு இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாணம் வந்து நல்ல எருவா நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம நிலத்துக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கும். எல்லாத்த விட வந்து நீங்க ஆவின் மூலமா கூட்டுற ஒன்றியத்துல நீங்க வந்து பால் எல்லாம் வந்து செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த சங்கத்துல உறுப்பினர் ஆயிடுங்க. இதுல கிடைக்கக்கூடிய பழங்கள் உங்களுக்கு வந்து கேன் கிடைக்கும், இல்ல வேற ஏதாவது சப்சிடிஸ் ஏதாவது கிடைக்கலாம். லோன் வந்து 5%ல கொடுக்குறோம். அத வந்து இப்ப இவங்க மூலியமா வந்தாதான் அது கிடைக்கும். இல்லைன்னா வெளியில வாங்கும் பொழுது கும்போது அந்த மாதிரி வாங்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து பணம் இல்லைன்னா செவல மாடு பிடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல மாடு வந்து வளர்த்து கால்நடைகளுக்கான ஒரு வளமும் இருக்கணும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அதே மாதிரி ஆவின் மூலமாவே கூட வந்து தீவனம் எல்லாம் பசு தீவனம் எல்லாம் கொடுப்பாங்க, மினரல் மிக்சர்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்து உங்க மாடுடைய உடல் நலத்தை நல்லா பார்த்து நல்லபடியா பால் கறந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணும். அதன் மூலமா நீங்க எல்லாரும் வந்து வருமானத்தை பெருக்கி நல்லா இருக்கணும்னு நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன்.
1: அரியலூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அண்ணா சிலை அருகில் அண்மையில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர்.
3: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் இன்று பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் பேச்சு நடத்தினார். ஈரானுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்றும் இந்த பேச்சுகளின் போது திரு நரேந்திர மோடி கூறினார். இதன் பின்னர் கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஜைதே ஷாப்ரோவுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வேளாண்மை, கட்டமைப்பு, விளையாட்டு, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்று

தாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த சாதனைக்கு நாட்டு மக்களின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தாருடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுவுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்குரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் வாகனத்துறை திறன் மேம்பாட்டு குழுமத்தின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வாகன உற்பத்தி துறையின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உள்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல் கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 47 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பான முறையீட்டு விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மீன்வளத்துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று லட்சத்தீவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடல் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் நதிநீர் பங்கீடு தொடர்பாக நீண்ட காலம் நீடித்து வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தகுதியான குடும்பத்தினருக்கு மட்டுமே கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் இதற்கான திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு கிருஷ்ணசாமி கோவிந்தராஜன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு பணி நியமனங்கள் அனைத்தும் அரசியல் சாசன விதிகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
உரிய தகுதியின்றி இடஒதுக்கீட்டையும் பின்பற்றாமல் கருணை அடிப்படையில் பணி நியமனம்

0: வழங்கப்படுவது அரசியல் சாசன பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உலக முதலீட்டாளர்களின் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாடு காந்திநகரில் நடைபெற உள்ளதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் குஜராத் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாக திரு புபேந்திர பட்டேல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் கூட்டுறவு அமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். மத்தியம் கிராமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அதனை வலுப்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மணிப்பூரில் நாளை தொடங்குவதாக இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகளின் முதல்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகள் நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களின் வாகனம் உத்தரப்பிரதேசத்தின் காசிகஞ்சில் எதிரே வந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆந்திரா, மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிரியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 86வது நிமிடத்தில் ஷமி சிங்கமையும் கோல் அடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வாள்வீச்சு பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானி தேவி தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனு பாக்கர் தலைமையிலான இந்த அணியில் இளவேனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2ஆம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25:20. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 KHz. இனி கேட்கலாம் பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் தென்னை சாகுபடியில் குறும்பை உதிர்வை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறை பேராசிரியர் ஆர். அமுதா தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: தென்னை சாகுபடியில் வந்து பார்த்தீங்கன்னா குறும்பை உதிர்தல் வந்து ஒரு முக்கிய குறைபாடாக உள்ளது. தென்னையில் வந்து ரகம் வந்து பெரும்பாலும் நம்ம உழவர் பெருமக்கள் வந்து நெட்டை ரகம் தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த நெட்டை ரகம் வந்து ஒரு 5 இல்லாட்டி 6வது வருஷத்தில் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், காய்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது மண்ணில் வந்து சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த இது வந்து பூ வந்து சரியாக காயாக பறக்காமல் சின்ன சின்னதாக இருக்கும்போதே வந்து கீழே விழுந்து விடும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு தான். போரான் மற்றும் ஆக்சின் என்ற ஒரு வளர்ச்சி ஹார்மோன் வந்து குறைபாடுனால தான் இந்த வந்து குறும்பை உதிருது. தட் இஸ் போரான் சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பேருட்ட சத்துக்களான

0: தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இரும்பு சத்து, இதெல்லாம் வந்து இந்த சத்துக்கள் குறைபாட்டினாலதான் இந்த மெயினா வந்து தென்னை சாகுபடியில பாத்தீங்கன்னா அந்த குறும்ப விழுகிறது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா பருப்பு பெருசா இல்லாம ரொம்ப சின்னதா இருக்குது. சில டைம்ல பாத்தீங்கன்னா ஓடு மட்டும்தான் இருக்கும், உள்ள வந்து பருப்பே இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரம் வந்து மேல போக போக சிரித்துக்கிட்டே போறது. இதெல்லாம் வந்து முக்கியமா வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறைபாடுனால்தான் இது வந்து ஏற்படுகிறது. நம்ம தென்னை சாகுபடியில கொஞ்சம் வந்து நம்ம இயற்கை உரத்தோட வந்து கொஞ்சம் ரசாயன உரங்களும் வந்து போறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நுண்ணூட்ட சத்துக்களை வந்து எப்பயுமே வந்து இலைவெளி கொடுப்பது நல்லது. ஆனால் வந்து தென்னை மரத்தில் வந்து நம்ம அவ்வளோ தூரம் போய் இலைவெளி கொடுக்க முடியாது, ஸ்ப்ரேயர் வச்சு இலைவெளி கொடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வேரில் வந்து நுண்ணூட்ட சத்துக்களை வந்து ஒரு லிக்யூடு ஃபார்மில் நம்ம கொடுக்கும்போது அந்த மேற்சொன்ன வந்து இந்த குறும்ப கொட்டுறது, நுனி சிரிக்கிறது, அப்புறம் வந்து உள்ள ஓடு மட்டும் இருந்து பருப்பு இல்லாமல் இருக்கிறது, இந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்யப்படும். இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் கேட்டிங்கன்னா இந்த டிஎன்ஏயு தென்னை டானிக் அப்படிங்கிற அந்த திரவத்தை வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து ஒரு 2-3 அடி விடணும். இந்த இடத்துல தான் வந்து நீர் மட்டும் சத்துக்கள் உறிஞ்சிக்கிற வேர் அதிகமாக இருக்குது. 2-3 அடி விட்டு 1 அடி ஆழத்தில் குழி எடுத்து இலை வேராக எடுக்கணும். 2 வேர் இருக்கணும், முத்தனை வேர் இலை வேர் இருக்கும். அந்த இலை வேர் எடுக்கணும். முத்தனை வேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது அவ்வளவா டக்குன்னு உறிஞ்சாது. இலை வேர் எடுத்து அதை நல்ல ஒரு பதமான கத்தியை வச்சு ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டு கொடுக்கணும். கட்டு கொடுத்து டானிக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml டானிக்கை வந்து ஒரு 500 ml கொள்ளளவு கொண்ட ஒரு பால்த்தீன் பைக்குள்ள எடுத்து அந்த நம்ம கட் பண்ண அந்த வேரை உள்ள விட்டு கட்டிடணும். உள்ள வச்சு கட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உறிஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேர் எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணோம்னா விதின் வந்து 3-4 hours வந்து நல்லா உறிஞ்சிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையெடுத்து வெளியே போட்டுட்டு மண்ணை வச்சு நம்ம மூடிடலாம். இது வந்து கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா மண்ணு கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா அந்த டக்குன்னு வந்து நம்ம எப்படி தாகம் வந்தால் தண்ணி அதிகமாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி மண்ணு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா அந்த டானிக்கை வந்து சீக்கிரம் வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறோம். இது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது தவிர நம்ம நீங்கள் எப்பயுமே போடுற மாதிரி யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ், தொழு உரம் இதெல்லாம் கலந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மரத்தை சுற்றி ரவுண்டாக 1 அடி ஆழத்தில் அரைட்டு 1 அடி ஆழத்தில் வந்து லேசாக மண்ணை கிளறி விட்டு இதை போட்டு கலந்து விட்டணும். இது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை. நம்ம டானிக் வந்து வேர்ல ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கட்டி விட்டோம்னா நமக்கு ரெகுலராக வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த டானிக் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டானிக் வந்து கான்சன்ட்ரேட்டடாக வந்து வேளாண்மை கல்லூரிகளிலும் கிடைக்கின்றது. இந்த கான்சன்ட்ரேட்டடாக வந்து 1 லிட்டர் வாங்கி அது 4 லிட்டராக கலந்திங்கன்னா 5 லிட்டர் ஆயிரும். அந்த 5 லிட்டர்ல இருந்து 200 ml எடுத்து நான் மேற்சொன்ன முறையில் வந்து வேர்ல கட்டி விட்டோம்னா இந்த தென்னை சாகுபடியில் குறும்ப கொட்டுறது வந்து தடுக்கப்படுகிறது. நல்ல மகசூல் நமக்கு கிடைக்கும்.
1: இதுவரை தென்னை சாகுபடியில் குறும்பை உதிர்வை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் வினையியல் துறை பேராசிரியர் ஆர். அமுதா தரும் தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம் மண்ணும் மணியும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மண்ணும் மணியும்.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் முதலாவதாக மைக்ரோ கிரீன்ஸ் குறித்து ஆர் ஜெயதுர்கா அவர்களின் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகிய பகுதிகள் வளம் பெற காத்திருக்கின்றன. மைக்ரோ கிரீன்ஸ் குறித்து ஆர் ஜெயதுர்கா அவர்களின் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜானகி அவர்கள்.
1: இப்போ உங்களோட இன்டர்வியூ கேட்டுட்டு சரி நம்மளும் இதை தொடங்கலாமே அப்படின்னு ஒரு சிலருக்கு

0: தோணிருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன அறிவுரை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?
1: அறிவுரைன்னு இல்ல, எல்லாரும் கத்துக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு நல்ல பொருள், நம்ம இங்கேயோ இருக்கிற காய்கறி வந்து கெமிக்கல் கலந்ததா கலக்காததானே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஒரு விதை போட்டு நம்ம அதை வளர வச்சு நம்மளே அதை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடுன்ற போது அது இன்னும் நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் சோர்ஸாவும் இருக்கும், எனர்ஜி எல்லாமே கிடைக்குது.
0: இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம முதலீடு செய்வோம், அந்த முதலீடை தாண்டி லாபம் எப்ப வரும் அப்படின்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்க கூடிய ஒரு விஷயம். அப்படி மைக்ரோ கிரீன்ஸ்ல நீங்க இப்ப ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு, உங்களுக்கு லாபம் வந்திருக்கா?
1: அட்லீஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாடி தோட்டம் எப்படி எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதே மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கிரியேட் ஆகி எல்லாரும் அவங்க வீட்டுல அவங்களே வளர்த்து சாப்பிடட்டும். பிசினஸ்ன்றத தாண்டி எல்லாருமே சாப்பிடணும், எல்லாருமே வளர்த்து சாப்பிடணும். இது இவ்வளவு ரேஞ்சுக்கு போகுது, பிரைஸ் வேல்யூ போகுதுன்றப்போ எல்லாருனாலையும் வாங்க முடியல, அஃபோர்டபுளா எல்லாருமே வாங்கணும். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான், சோ எனக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் புரியுன்றனால எல்லாருமே வளர்க்கணும், எல்லாருமே வளர்த்து சாப்பிடணும் அவங்க வீட்டுல.
0: அதாவது எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த தொழில தொடங்கி இருக்கீங்க.
1: ஆமா கண்டிப்பா
0: கண்டிப்பா, அதுக்காகவே உங்களுக்கு தனியா ஒரு பாராட்டு சொல்லணும்.
1: நன்றி.
0: அடுத்ததா வந்து எந்த வகையான மைக்ரோ கிரீன்ஸ் வந்து சந்தையில அதிகமா தேவை இருக்கு?
1: தேவைன்னு பார்த்தோம்னா சந்தையில பார்க்கும் போது நம்மளுக்கு மஸ்டர்ட் மைக்ரோ கிரீன்ஸ் அதிகமா இருக்கு, அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாவே இருக்குன்றனால எல்லா மைக்ரோ கிரீன்ஸ்லும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெரிய உணவகங்கள்ல வந்து மஸ்டர்ட் மைக்ரோ கிரீன்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்குமே, ஒரு டிஷ் கொடுக்கறாங்க அப்படின்னா மஸ்டர்ட் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படி நீட்டா அழகா வச்சு கொடுக்கறாங்க, ஒரு 2 லீஃப் வச்சு அப்படி கொடுக்கறாங்க. மஸ்டர்ட் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி அதோட பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்கு. நம்ம இப்போ ஒரு இன்டேக் எடுக்கிறோம், வேற ஏதாவது எடுக்கிறோம்னா அதோட சேர்த்து அதுவும் சாப்பிடும் போது அது பெனிஃபிட் இன்னும் அதிகமா கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம ஒரு ஸ்வீட்டே சாப்பிடணுமே அதோட சேர்த்து சாப்பிடும் போது சரி அது ஈக்குவலா மேனேஜ் பண்ணிக்கிறோம், ஓகே ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறோம்.
0: மைக்ரோ கிரீன்ஸ் வந்து சமையல்ல எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம்?
1: சமையல்ல கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம. ஆனால் ஓவர் குக் பண்ணக்கூடாது, இதை குக்கே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது குக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட் கிடையாது, இது வந்து நம்ம மேலோட்டமாக போட்டு சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. பச்சையாக சாப்பிடணும், நம்மளால ஈஸியாக வந்து டெய்லி எடுத்துக்க முடியாதுன்ற சூழ்நிலைக்கு நம்ம வந்து சாம்பாரில் கருவேப்பிலை கொத்தமல்லி எப்படி மேலே போடுறோமோ அதே மாதிரி மேலாப்பில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் இல்லை அப்படின்னா ஒரு முட்டை ஆம்லேட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டெக்கரேஷன் மாதிரியோ நம்ம ஆட் ஆன் பண்ணுற மாதிரி போட்டோம்னா அது சாப்பிட்டுக்கலாம். தோசை சுடுறோம்னா தோசை மேலே இந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 லீவ் சாப்பிட்டாலே போதுமானது. இல்லை வெறுவாயில் சாப்பிட்றோம்னாலும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வெறுவாயிலே சாப்பிட்டுக்கலாம் கழுவிட்டு.

0: தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: இப்போ மைக்ரோக்ரீன்ஸ் வந்து வீடுகள் தாண்டி வெளியில அப்படின்னு போனீங்கன்னா யார் யாரெல்லாம் உங்ககிட்ட மைக்ரோக்ரீன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க?
2: பெரிய பெரிய உணவகங்கள்ல இதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. பிளஸ் அது போக ஜிம், யோகா சென்டர், நேச்சுரோபதி, சித்தா அந்த நிறுவனங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது.
1: அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இதுல வந்து இருக்கு.
2: ஆமா, கண்டிப்பா நிறையவே இருக்கு.
1: உடற்பயிற்சி செய்யறவங்க எல்லாம் புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்றாங்கல்ல, இதுல புரோட்டீன் எல்லாம் இருக்கா?
2: கண்டிப்பா. நம்ம தான் பச்சை பயிறு, கருப்புளுந்து அந்த மாதிரி சொல்றோம்ல, முளைக்கட்டின பச்சை பயிறு எப்படி நம்ம சாப்பிட்டுக்கிட்டா புரோட்டீன் கிடைக்கும், ஒரு எக் சாப்பிட்டா புரோட்டீன் கிடைக்கும் சொல்றோமோ, அதே பச்சை பயிரை தான் மைக்ரோக்ரீன்ஸா இருக்கும்போது 40 times நியூட்ரிஷன் கிடைக்குதுன்னு சொல்றோம். நீங்க டெய்லி பேசிஸ்ல அதை எடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரோட்டீன் எடுத்துடலாம்.
1: நீங்க சொல்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப சுலபமா இருக்கு. இப்ப வந்து பயிர்னா நம்ம முத நாள் ஊற வைக்கணும், முளை கட்டுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதே மாதிரி வேக வச்சு அதை குழந்தைங்களுக்கு புஷ் பண்ணி கொடுக்கணும். இது வந்து ஈஸியா இருக்கே, நீங்க சொல்றது பச்சையாவே சாப்பிடலாம், அப்படியே நமக்கு வந்து நிறைய சத்து கிடைக்குதுன்னு சொல்றீங்க.
2: ஆமா கண்டிப்பா. ஆனா இதுலயுமே சோக் பண்ணி ஸ்ப்ரவுட் பண்ணணும், ஸ்ப்ரவுட் பண்ணாமையும் போடலாம், பட் ஆனா சோக் பண்ணா மட்டும் போதும். சில சமயம் சோக் பண்ணி ஸ்ப்ரவுட் பண்ணி போடுற ப்ராசஸ் இருக்கு மைக்ரோக்ரீன்ஸ்லயுமே. ஆனா என்னதான் நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் நார்மலா கிடைக்கிற நியூட்ரிஷனை விட நம்மளுக்கு இதுல வந்து 40 times சத்து அதிகமா கிடைக்குது. நம்ம ஈஸியா கிடைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமா கிடைக்கும்ன்றனால நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் வளர்த்து நம்ம சாப்பிடலாம்னு சொல்றேன்.
1: சரி, இப்ப சத்து நிறைய கிடைக்குதுன்னா நம்ம நிறைய சாப்பிடலாமா?
2: இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு 20 grams குள்ள சாப்பிடலாம், அடல்ட் வந்து 30 grams மேல சாப்பிட்டுக்கலாம். அது போக சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு பழகிருச்சு, அவங்களுக்கு ஒன்னும் செய்யல, இது எனக்கு நல்லா கியூர் ஆகுது, என் உடம்புக்கு நல்லா எடுத்துக்குது அப்படின்ற போது நீங்க இன்னும் அதிகமா அதை எடுத்துக்கலாம்.
1: எந்த வயசுல இருந்து இந்த மைக்ரோக்ரீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம்?
2: ஒரு வயசுல இருந்து தாராளமா எடுத்துக்கலாம்.
1: அடல்ட்ஸ்க்கு ஏஜ் லிமிட்
2: இருக்கா? அதெல்லாம் நோ லிமிட்.
1: இந்த மைக்ரோக்ரீன்ஸ்ல வந்து நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்னென்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
2: இதுல 100+ வெரைட்டிஸ் இருக்கு. பிளஸ் ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம இந்தியாவுக்கு, நம்மளோட உணவகத்துல சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விதையை சாப்பிட்டா நம்மளுக்கு அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரியாத ஒரு விதைகளை போய் நம்ம தேடி ஏதோ ஒரு அட்ஸ்கி பீன்ஸ் எல்லாம் இருக்கு மைக்ரோக்ரீன்ஸ்ல, அது நம்மளுக்கு

0: பேரே வாயில் நுழையல அப்படின்றப்போ அது அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனால் அதை நம்ம தேடி அலையணும் விதைக்கு. நம்ம நாட்டில் கிடைக்கிற நாட்டு விதைகளை எடுத்து நம்மளால என்ன கன்சியூம் பண்ண முடியுமோ அதை ஈஸியாக எடுத்து நம்ம வளர்த்துக்கலாம். அதில் வந்து கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு, கொள்ளு, கோதுமை, காய்கறின்னு பார்த்தோம்னா பீட்ரூட், ப்ரொக்கோலி, ரேடிஷ்ல பிங்க்கு, ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒன்னொன்று கற்றுக்க இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், இதில் என்னென்ன க்யூர் ஆகும், இதில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்க ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி தேவையா?
0: கண்டிப்பா தேவை. ஏன்னா எதுவுமே தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு கொக்கோப்பிட்ட போறது, மண்புல உரம் அந்த இதை போடுறது வந்து நம்மளுக்கு கரெக்டா வராது. ஒரு அடிப்படை பயிற்சி கண்டிப்பா தேவை. அடிப்படை பயிற்சியை வச்சு உங்களால பண்ண முடியும்னா நீங்க மேற்கொண்டு நீங்க அடுத்த லெவல் நீங்க பண்ணலாம். இல்ல அதுவும் எனக்கு தெரியாது, அதுவும் நான் கிளாஸ் போய் தான் கத்துக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா கிளாஸஸும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நம்ம பேசிக் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம், அட்வான்ஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். பேசிக்னா நார்மலா ஒரு 4-5 வகைகளை வச்சு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அட்வான்ஸ்னா A to Z, மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, பிளஸ் என்னென்ன சீட்ஸுக்கு என்னென்ன குவான்டிட்டி, என்னென்ன பண்ணணும், எவ்வளவு போடணும், எல்லாமே நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம்.

0: தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: நீங்க இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் வளர்க்கறதுக்கான உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு?
2: எனக்கு ஆர்வம் அப்படின்னா, எனக்கு நேச்சர் பிடிக்கும், இயற்கையான இடங்கள், இயற்கையான சாப்பாடு, எனக்கு அந்த மாதிரி எல்லாமே பிடிக்கும். எனக்கு இயற்கையா என்னென்ன பண்ணணும்னு ரொம்ப யோசிச்சு ஃபார்மிங் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சுச்சுவேஷன் கரெக்டா இல்லை, நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணவும் அமௌண்ட் இல்லை. சோ என்ன பண்ணலாம்னு என்னோட தேடுதல் போயிட்டே இருக்க மைக்ரோ கிரீன்ஸ் வந்து எனக்கு தென்பட்டுச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மைக்ரோ கிரீன்ஸ் எந்த அளவுக்கு சத்து இருக்கு, அதுல என்னென்ன பெனிஃபிட்

0: இயற்கையான இடங்கள், இயற்கையான சாப்பாடு, எனக்கு அந்த மாதிரி எல்லாமே பிடிக்கும். எனக்கு இயற்கை என்னென்ன பண்ணணும்னு நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஃபார்மிங் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சுச்சுவேஷன் கரெக்டாக இல்லை, நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணவும் அமௌண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு என்னோட தேடுதல் போயிட்டே இருக்க மைக்ரோக்ரீன்ஸ் வந்து எனக்கு தென்பட்டுச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மைக்ரோக்ரீன்ஸ் எந்த அளவுக்கு சத்து இருக்கு, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒன்று கற்றுக்க ஆரம்பிச்சு எங்கெங்க கிளாஸஸ் போடுறாங்களோ அங்கெல்லாம் போய் மறக்காமல் என்னென்ன என்னால் கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அதை பற்றின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி இப்படி எல்லாமே கற்றுக்கிட்டு நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன்.
1: இந்த மைக்ரோக்ரீன்ஸ் உற்பத்தியில நீங்க மட்டுமே இந்த வேலையெல்லாம் செய்றீங்களா இல்ல உங்களுக்கு உதவியா யாரோ இருக்காங்களா?
0: நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன், பிளஸ் எங்க மாமனார் இருக்காங்க. எங்க மாமனார் வந்து இதுக்குன்னு ஃபார்ம் செட் பண்ணனால எங்க மாமனார் அங்க இருக்காங்க. அங்க இருந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் அவங்க பண்ணுவாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நம்மளே ஃபுல்லா பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தா, நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்ற ஒரு ஆறுதல் இருக்கும்.
1: அதிகப்படியான அப்ப ஆட்கள்லாம் தேவையில்லை இதுக்கு இல்லையா?
0: இல்ல இல்ல, கண்டிப்பா தேவையில்லை. வீட்டுக்கு தான் பண்றோம் அப்படின்னா தேவையில்லை. ஒரு பிசினஸா போறோம் அப்படின்ற போது கண்டிப்பா ஒரு 2 மெம்பர்ஸ் அது தேவைப்படுவாங்க.
1: இப்போ நிறைய பேர் வந்து குடும்பத்தை பாக்கணும் அப்படின்ற ஒரு சூழல்ல வந்து வெளியே போய் வேலை பார்க்க முடியாம இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த தொழில் எடுத்து நடத்துறதுக்கு சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பா வேலைன்னு இதை பார்க்காம நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒரு ஆரோக்கியம் நம்ம கையால தரோன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அதை நம்ம ஆரம்பிச்சா இன்னும் நல்லா சொல்லுவாங்க. பிளஸ் அது போக நம்ம நேச்சுரோபதி, சித்தா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து அவங்கள போய் ரீச் பண்ணோம் அப்படின்னா அவங்க மெடிசனில் வேல்யூடாக ஆட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும்.
1: இப்போ மைக்ரோக்ரீன்ஸோடைய அடுத்த கட்டம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், வீட்டில் எல்லாருமே வளர்க்கணும். இதுதான் என்னோட ஆசை. எனக்கு பிஸ்னஸ்ன்றதை தாண்டி எல்லாரும் இதை கற்றுக்கணும், எல்லாத்துக்கும் தெரியணும். ஏன்னா ஈஸியாக நம்மளால பண்ண முடியுன்றப்போ அதை பண்ணலாம். ஒரு குடும்பத்துக்கு நம்மளுக்கு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா, இல்லை நம்ம பாப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னா, நம்ம கையாலேயே ஒரு உருவாக்கி ஒரு இதை கொடுக்குறோம், அதை விட வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. வெளியே டேப்லெட் வாங்கி கொடுக்கறதுக்கு இதை பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட ஆசை.
1: இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சியா என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இது அடுத்த கட்ட வளர்ச்சியா வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா, என்னோட ஐடியா வந்து ஒரு குக்கீஸ் செய்யறோம். ஏன்னா நான் பேக்கிங் கத்திருக்கேன், ஸோ அதனால எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னா, ஒரு குக்கீஸ் செய்யறோம் அப்படின்னா அதுல ஒரு பவுடர்ல கொஞ்சம் 1/2 டீஸ்பூன், அதே இன்கிரீடியன்ஸ் தான், 1/2 டீஸ்பூன் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணோம்னா எனர்ஜி இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இப்ப ராகி பிஸ்கட்ன்றது நம்ம வந்து ஒரு அது நல்லது தானிய வகை அப்படின்னு சொல்லி சாப்பிடறோம், இதோட சேர்த்து மைக்ரோக்ரீன்ஸோட பவுடர் போட்டோம்னா இன்னும் அது எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும். அது பிளஸ் சோப்ல சேர்த்தோம் அப்படின்னா
1: நன்றி.
2: இதுவரை மைக்ரோ கிரீன்ஸ் குறித்து ஆர் ஜெயதுர்கா அவர்களின் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஜானகி அவர்கள். தொடர்வது வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவலில் வீட்டு மூலிகை தோட்டத்தின் பயன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மூலிகைகளை வாங்குவதற்கோ தேடி அலைவதற்கோ செலவாகும் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். வீட்டில் காலி இடங்களை பயனுள்ள மூலிகை தோட்டமாக மாற்றி குடும்பத்திற்கும் கால்நடைகளுக்கும் பயனளிக்கலாம். சமையலறை மற்றும் வீட்டில் கிடைக்கும் மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாகவும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்து நீர்ப்பாசனத்திற்கும் பயன்படுத்தலாம். இதனால் குறைந்த செலவில் ஆண்டு முழுவதும் தேவையான மூலிகைகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். மூலிகை தோட்டம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உயிரின பன்முகத்தன்மையை அதிகரிக்கவும் உதவியாக இருக்கிறது. பசுமையான சூழல் மன அமைதியையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் ஊக்குவிக்கிறது. இயற்கை மருத்துவத்தின் மீதான நம்பிக்கையை வளர்த்து கால்நடை வளர்ப்பில் தன்னிறைவை உருவாக்க உதவியாக இருக்கிறது. வீட்டில் இட வசதிக்கு ஏற்றவாறு எளிதாக மூலிகை தோட்டம் அமைத்துக் கொள்ளலாம். அதிகம் பயன்படுத்தப்படும் மூலிகைகளான மஞ்சள், கற்றாழை, ஓமவள்ளி, தூதுவளை, துளசி, கருவேப்பிலை, நொச்சி மற்றும் குப்பைமேனி

போன்றவற்றை நடைபாதைக்கு அருகில் வளர்த்தால் அவசர நேரங்களில் உடனடியாக பயன்படுத்த வசதியாக இருக்கும். இதுவரை வேளாண் தகவல் கேட்டோம்.

இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. காய்ந்த வித்திற்கு பழுது இல்லை, காய்ந்த வித்திற்கு பழுது இல்லை. வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். விடைபெறும் முன்

வேப்பிலை, நொச்சி, மஞ்சள், துளசி, பூண்டு, எலுமிச்சை புல் போன்ற மூலிகைகள் கிருமி கட்டுப்பாடு, பூச்சி விரட்டுதல் மற்றும் பண்ணை சுகாதாரத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கின்றன. விடைபெறும் முன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது மண்ணும் மணியும்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: மதுரை வானொலி மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டிற்கான முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8 என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்ட போதிலும் நம் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த வலிமையுடன் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருபவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதற்கு மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளும் மக்களின் பங்களிப்புமே காரணம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமை பண்பு காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். தில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடிப்படை கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, தொழில்நுட்பம் சார்ந்த கற்பித்தல் முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டமாக வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இப்பணிகள் இன்று நிறைவு பெற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உறவினர்களுக்கு உதவுவதற்கென காத்மண்டுவில் அலுவலர் குழு ஒன்று முகாமிட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திரு சத்யசிவம், திரு தினேஷ் கண்ணன், திரு அஜய் ஆகியோரை கொண்ட இந்த குழு காட்மண்டுவில் உதவிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 9868-2072-59 என்ற எண்ணில் திரு சத்யசிவத்தையும், 9868-5307-9

0: 9 என்ற எண்ணில் திரு தினேஷ் கண்ணனையும், 9868224049 என்ற எண்ணில் திரு அஜயையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அதுவரை 69% இடஒதுக்கீடு தொடரும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடுநிலை தவறாமல் சமநிலையுடன் செயல்படுவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையை திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தும் விதம் பாராட்டுதலுக்குரியது என்றும் தெரிவித்தார். கொளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்கக் கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக திரு மு க ஸ்டாலின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கபில் சிபல், வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க கோரி தேர்தல் முடிவுகள் வெளியான 3 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கப்பட்டதாக கூறினார். இருப்பினும் தேர்தல் வழக்கினை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவான 45 நாட்களுக்கு பிறகே வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டதால் தற்போது இந்த வழக்கை தாக்கல் செய்வதை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்றும் திரு கபில் சிபல் தெரிவித்தார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ஆரோன் ஃபங்கை வென்றார். இந்திய விமானப்படையின் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி சண்டிகரில் இன்று தொடங்கியது. இந்தியா, இலங்கை, இங்கிலாந்து உள்பட 6 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்றுள்ளது. பின்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் 4 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும், இரட்டையர் பிரிவுகளில் 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களையும் இந்தியா வென்றது. சீனாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி நட்புணர்வு ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 இனி கேட்கலாம் மதுரை தென்றல் ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில்.
2: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Thank you.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சதீஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே. கைதொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் எந்த ஊரும் எந்த நாட்டிலையும் நம்மளால் தொழில் செய்து லைஃப்பில் முன்னேற முடியும். அந்த வகையில் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா, கடந்த 15 ஆண்டு காலமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு தொழிலாளராக இருந்து இன்று முதலாளியாக மாறி பல பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவராக இருக்கார். அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அதில் அவங்க கண்ட சவால்கள் என்னென்ன, அதை ஷேர் பண்ண நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க.

0: விருந்தினர். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொஞ்சம் சொல்லுங்க சார் எங்களுக்கு.
1: என்னுடைய நேம் கே சதீஷ். மதுரை அண்ணா நகர்ல நம்ம டிஷர்ட் மேனுபேக்சரி 15 வருஷம் பண்றோம் சார்.
0: டிஷர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப உங்களுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன சார் வச்சிருக்கீங்க?
1: அடுத்த கட்ட இலக்கு எப்படி சொல்றதுன்னா, நாங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் நாங்கள் ஸ்டோர்ரூம் ஓப்பன் பண்ற மாதிரி அடுத்த கட்ட இலக்கு கொண்டு போறோம்.
0: ஸ்டோர்ரூம்னா என்னது?
1: ஸ்டோர்ரூம்னா இப்போ எங்க நேம கொஞ்சம் பிராண்டடா ஆக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் டிஷர்ட் ஃபுல்லாக எல்லாமே சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லேயுமே எங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஊர்லேயுமே நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், அதே எங்கள் லட்சியம்.
0: இப்போ நீங்கள் உள்ளூருக்கு மட்டும்தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ வெளிநாட்டுகளுக்கெல்லாம் உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி பண்ண அனுபவம் உண்டா?
1: உண்டு சார். நாங்கள் சூடானுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் சார். சூடானுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டைம் பண்ணதே ஒரு 300 பீஸ் கிட்ட பண்ணி கொடுத்துருந்தோம்.
0: எப்படி உங்களுக்கு ஆர்டர் வரும் சூடான்லேருந்து?
1: சூடான்லேருந்து எப்படி வந்துச்சுன்னா, இங்கே இருந்து வந்துச்சு. எப்படின்னா, இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே படிச்சிருந்தாங்க. அது நாங்கள் ஸ்டோர் ரூம் வச்சுருந்தோம். அந்த ஸ்டோர் ரூமுக்கு டிஷர்ட் கேட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 பீஸ் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதை பண்ணி அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அதே மாதிரி ஒரு 300 பீஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அவங்க அங்கேருந்து சூடானுக்கு பண்ணி கொடுத்தாங்க சார். எக்ஸ்போர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு மார்க்கெட்டிங்லேருந்து இங்கே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 500 பீஸ் கிட்ட மலேசியாவுக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் சார்.
0: ஆப்பிரிக்கா உள்ள சூடான் நாட்டுக்கும் மலேசியாவுக்கும் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது மதுரையிலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து நான் வெளிநாட்டுக்கு ஏற்ற முடியாதுன்னா ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்ததாக வந்து, இப்போ எந்த ஒரு தொழில் அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு சவால்கள் வரும். சில தொழில்களை பார்த்தா முக்கியமாக நிதி சார்ந்த பிரச்சனை வரும், சில தொழிலில் வந்து மனித வளம் லேபர் சார்ந்த பிரச்சனை வரும். அது மாதிரி உங்கள் தொழிலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை எப்படி வந்து சமாளிச்சுட்டு வரீங்க?
1: இது எப்படின்னா சார், எல்லா பிஸ்னஸ்லேயுமே சவால்கள் இருக்கும். நான் மொதல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் மொதல் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எதுக்கு பிஸ்னஸ், மொதல் கேள்வியே அதான். அதுக்கு நான் ஒரு பதில் என்ன சொன்னேன்னா, நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் பிஸ்னஸ்ஸு நான் பண்ணலை, என்னை வளர்த்துக்கிறதுக்கு தான் நான் பிஸ்னஸ்ஸு பண்ண போகிறேன். 5 வருஷம் என்னை சம்பாத்தியத்தை கேட்காதீங்க. நான் எவ்வளோ தூரம் நான் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியுமோ, இந்த 5 வருஷம் நான் சம்பாதிக்காத நான் 1 வருஷத்தில் சம்பாதிச்சு காமிப்பேன். அதே மாதிரி ஆனால் பண்ணேன். நான் எப்படி பண்ணேன்னா, 2010 ஆரம்பிச்சிட்டேன். இப்போது வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க, அதுக்கு ஒரு செலவு நம்மளுக்கு வரும். கம்பெனி சார்பாக ஒரு செலவு வரும். இப்போ ஒரு மிஷின் ரிப்பேராக போயிடும், அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படின்ற போது இவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாமல் இருக்குது. நம்ம அங்கிட்டிருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு அரேஞ்ச் பண்ணி இதை பண்ணி கொடுப்போம். எல்லா பிஸ்னஸ்லையும் உடையது அவங்களுக்கு.
0: உண்மைதான். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
1: அப்படின்ற போது நம்ம எல்லா அப்பௌண்ட்டவுண்டையுமே நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். இது 2014 நான் கம்பெனியவே லாக் பண்ணேன், மூடிட்டு என்ன பண்ணேன்னா, நானும் இருக்கேன்றது எல்லாத்துக்கும் தெரியணும், ஆனால் நான் மூடினது யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் இருக்கேன்றது எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு என்ன பண்ணேன்னா, அதுலேருந்து பிரிண்டிங்க்கு இங்க் இருக்கும், அந்த இங்கை நான் வாங்கி எல்லா கம்பெனிகளுக்கும் சப்ளை கொடுத்தேன். ஏன் இதை பண்ணேன்னா, நம்ம ஆக்சில் இருக்குன்னு இதை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்றதுனால அதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படி சொல்லணும்னா, என்னை பொறுத்தளவு எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் டயர்டாக மாட்டேன். அது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சரி, அடுத்து என்னன்றதுக்கு தான் போவேன் தவிர, திருப்பி நான் ரிபல்ஸ் ஆகிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். அப்படின்ற போது பண்ணிட்டு 2015 திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா, ஒரு 60,000 ரூபா பட்ஜெட்டில் ஓப்பன் பண்ணுறேன். மிஷினரிலாம் எடுத்து எல்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வெளியில் ஒரு 50 ரூபா வாங்கி மொத்தம் டோட்டல் 120,000 ரூபா என்னோடய முதலீடு திருப்பி. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக விட மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணேன். எப்படி சொல்லணும்னா, நம்ம பிஸ்னஸை நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதே மார்க்கெட்டிங் தான். பொருள் இருக்குது இல்லை, நம்ம அணுகுமுறை தான் எல்லாமே. ஒரு இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம்னா, ஒரு 1000 பீஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா, அதை கரெக்டாக அவங்ககிட்ட சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாவே 100% நம்ம ஜெயித்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து நம்ம கம்பெனியை பார்க்க போகிறதில்ல, வைக்க போகிறதில்ல. அதை நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம்ன்றது அது இருக்குது. அதை 100% நான் பண்ணி கொடுத்தேன். எப்படி பண்ணி கொடுத்தேன்டா, அந்த டயத்தில் எனக்கு திருப்பூர்லேருந்து ஒரு ஆர்டர் வருது. உலக லெவலில் சாம்ராஜ்யமே மேனுஃபேக்சரே திருப்பூர். எனக்கு திருப்பூரில் இருந்து எனக்கு ஒரு பிடி மாஸ்டர் என்கொயரி கொடுக்குறாரு, 700 பீஸு நீங்கள் அடிக்கணும்னு. நான் திருப்பூரில் போய் அளவு எடுத்துகிட்டு வரேன். அதை இங்கே மதுரையில் சொல்கிறேன், பார்க்குறாங்க, என்ன திருப்பூர்லேருந்து தான் போய் எடுத்துகிட்டு வரீங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம முயற்சி தான் அது. திருப்பூரில் தான் தறிக்குள்ளேருந்தா கம்பெனி, ஆனால் அங்கே பண்ணுறது நம்மளுக்கு பெரிய சவால். அதை எடுத்து நல்ல முறையில் நான் டெலிவரி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப க்ரோத், அடுத்த லெவல், அடுத்து என்ன அடுத்து என்னன்றதை பண்ணிகிட்டே போனேன். நான் இந்த 5 வருஷம் நான் எவ்வளவு தூரம் விட்டனோ அதை நான் இந்த 1 வருஷத்துல ஃபில்டர் பண்ணி பண்ணிட்டேன். தனி ஒருவன் நினைத்து விட்டான்.

0: அது நாள் வரும் முன்னே உனை வென்று முடிப்பேன். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.
1: கிட்டத்தட்ட ஒரு 2014 கம்பெனி மூணாவது சொன்னீங்க, எப்ப தொடர்ந்தீங்க கம்பெனியை?
2: 2015.
1: ஒரு வருஷத்துல?
2: ஒரு வருஷத்துல.
1: வீட்டுல எப்படி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு?
2: அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, எனக்கு மேரேஜ் ஆகல. மெயினான எனக்கு பிளஸ் பாயிண்ட் எப்படி சொன்னா, நான் ரிஸ்க் எடுத்தது உள்ளாவே மேரேஜ் ஆகாம 2016 தான் நான் மேரேஜ் பண்றேன். நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த 5 வருஷத்துல நான் சம்பாதிக்காத அந்த ஒரு வருஷத்தை ஈஸியா சம்பாதிச்சிட்டேன். நான் அடுத்து ஃபுல்லாவே க்ரோத் தான். அப்புறம் 2017 மதுரையில் லான்ச் ஆகுது. அப்போதான் சப்ளிமேஷன் ஒன்று, பிரிண்டடு டிஷர்ட்ல பிரிண்டன்னு ஒன்று வருது. மதுரையில் நான் 2வது ஆளாக மிஷின் எடுக்கிறேன். 7 லட்ச ரூபாய்க்கு நான் மிஷின் எடுக்கிறேன். அடுத்து என்னன்னா, இன்ன வரைக்கும் அப்டேட்ல தான் போய்கிட்டு இருக்கேன்
1: சார். நல்லதுங்க சார். மிஷின்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்றீங்களே, இதுக்காக லோன் ஏதாவது போட்ட அனுபவம் உண்டா?
2: ஆமாம் சார், மானியத்தில் பண்ணோம் சார். 7,40,000 ரூபாய்க்கு நம்ம அது மிஷின் எடுத்திருந்தோம். அப்போ ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட போய் நம்ம அது கேட்டு அதுக்குடைய ப்ராசஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 45,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் தான் அவங்க லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. 25% மானியம் கொடுத்தாங்க சார். அது ரூட் செட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 10 நாள் கிளாஸ் போகணும். அது போய் எல்லாம் கொடுத்து அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க சார்.
1: கடன்லாம் கட்டியாச்சா?
2: முடிஞ்சு, எல்லாமே கிளியராக முடிஞ்சு.
1: நல்லதுங்க சார். சரி சரி, இப்போ அடுத்து ஏதாவது லோன்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா
2: சார்? இப்போதைக்கு எப்படி சொல்லுவோம்னா, இருக்கிறத வச்சு தான் நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி போய்க்கிருக்கோம் சார்.
1: சொந்த உழைப்பில், யாரோட தயவும் இல்லாமல், உங்களோட முழு உழைப்பை அடிப்படையாக வச்சு ஒரு தொழிலாளியாக இருந்து இன்று வந்து ஒரு 15 பேருக்கு வந்து வேலை தரக்கூடிய ஒரு முதலாளியை உயர்ந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சார், நிகழ்ச்சியின் நிறைவாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ உங்களை போன்று எத்தனையோ பேர் வந்து படித்த இளைஞர்கள் 1,000,000 கணக்காக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தொழில் முனைவராக வரணும், ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராக வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை இல்லை ஆலோசனை என்னங்க சார்?
2: சார், இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ஃபுல்லாகவே எடுத்தோன்னே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க காரில் போகிறாங்க, இவங்க காரில் போகிறாங்களேன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. தவிர அவங்க காரில் போகிறதுக்கு அவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்றது யாருக்குமே தெரிய மாட்டுது. எந்ததுமே உடனே கிடைக்காது, மொதல் அதை புரிஞ்சுக்கிறணும். இப்போ ஒரு தொழிலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, அது ஆணிவேர் எப்படின்னா, அது அடித்தளம் என்னென்ன இருக்குன்றதை மொதல் நீங்கள் கற்றுக்கிறணும். மொதல் உங்களை அர்ப்பணிங்க, அர்ப்பணிச்சாதான் உங்களுக்கு அது கூடியது திருப்பி கிடைக்கும். உங்களுக்கு எதுலையுமே இன்வால்வ் இல்லாமல் எல்லாமே நம்ம டேபிளில் வந்து இருக்கணும்டா, கண்டிப்பாக நம்ம முறையில் அது நடக்காது. உங்களை அர்ப்பணிங்க, எல்லாமே உங்களை தேடி வரும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது முதல்ல எதிர்பார்ப்பு இல்லாமல் அர்ப்பணிப்போனரோடு வந்து நீங்கள் வேலை செய்யுங்க, கண்டிப்பாக வந்து வெற்றி அடைவீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய தொழில் சார்ந்த அனுபவங்கள், தொழிலாளியாக இருந்து இன்று முதலாளியை முன்னேறதுக்கு உங்களுடைய உழைப்புகளை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மென்மேலும் உங்கள் லட்சியத்தை அடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
2: இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை விளையாட்டு வீரர்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சதீஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக.

0: country. Messi said the decision had been painful, particularly because of the emotional bond he has shared with the national team and Argentina supporters throughout his career. He led his country to the World Cup title in 2022 after years of near misses, and also helped Argentina win two Copa America crowns. In the US Open, 24-time Grand Slam champion Novak Djokovic suffered a first-round exit in the men's singles for the first time. Djokovic went down against Argentina's Mariano Novoa in New York this morning. He had also not lost his opening match at any Grand Slam since 2006 Australian Open. In the women's singles, Venus Williams was also knocked out in the first round of her 26th US Open appearance. In table tennis, India's Ankur Banerjee has won his maiden men's title at the WTT Feeder Olomouc tournament in Czech Republic. The world number 78 defeated third seed Denny Kozul of Slovenia 3-1 in the final. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with Russian President Vladimir Putin in Bishkek, focusing on trade, energy and defense, says India backs every effort to end war in Ukraine. Prime Minister Modi stresses freedom of navigation and civilian protection during meeting with Iran President Masoud Pezeshkian. Prime Minister also meets Kyrgyz Republican Armenian leaders to address SCO summit tomorrow. India's GDP jumps to 7.8% in the first quarter of current fiscal despite global headwinds. Bihar and Jharkhand reach agreement on Son River water sharing, settling long-standing dispute. Relief and rescue efforts in Nepal flash flood tragedy hit by equipment shortages. Death toll crosses 900. Over 4,000 remain missing. And Lionel Messi announces retirement from international football. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: மத்திய அரசு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அப்படி மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம், ஜன்தன் யோஜனா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டு வருது. இதனுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: இன்க்ளூசிவ் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய எல்லோரையும் உள்ளடக்கும் ஒரு புரட்சியாக இதை நாம் பார்க்கலாம். ரிச்சர்ட் தாலர் அப்படின்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளியல்வாதி ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு வருகிறார். இப்போ ஒரு லிஃப்ட் இருக்குது ஒரு பில்டிங்கில், 7 பேர் போகலாம், 6 பேர் உள்ளே இருக்காங்க. ஒருத்தர் வராரு, ஒரு முதியவர் வராரு. அவர் உள்ளே போன உடனே மற்றவங்களெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரையும் உள்ளடக்கிக்கிறாங்க. அப்போ 7வது நபர் உள்ளபோது முன்னாடி இருக்கக்கூடிய 6 பேரையும் கொஞ்சம் நகர வச்சு இவர் உள்ளே வர்றார். இதற்கு நட்ஜிங் அப்படின்னு பேர். அதனுடைய ஒரு அங்கமாக இந்த ஜன்தன் கணக்கை நாம் பார்க்கலாம். எல்லோரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு வங்கி கணக்குனால ஒரு தனிநபருக்கு என்ன பலன் ஏற்படலாம் அப்படின்ற கேள்வி வரும். அது ஒரு நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு விளக்குறேன் ஒரு 2 நிமிடங்கள். இது நடந்தது ஏறத்தாழ 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் பொதுத்துறை வங்கியில் பணியாற்றிவேன் ஒரு 10-15 வருஷம். தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில் ஒரு அரசு துறை நிறுவனம், அதே பகுதியில் ஒரு பொதுத்துறை வங்கி. இந்த நிறுவனத்தில், அரசு துறை நிறுவனத்தில் 1000 பேர் பணியாற்றுறாங்க. 500 பேர் ஊழியர்கள், நிரந்தர ஊழியர்கள். 500 பேர் ஒப்பந்த ஊழியர்கள். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு நாள் அந்த அமைப்பு பொதுத்துறை நிறுவனத்தில் அந்த வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய் காசாளர் மூலமாக எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ இந்த வங்கியினுடைய மேலாளர் புதியதாக ஒருத்தர் பதவியேற்ற போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த அரசமைப்பை போய் பார்த்து, நீங்கள் எங்கள் கிட்டேருந்து மொத்தமாக உங்கள் கணக்குலேருந்து பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க, எல்லாருக்கும் நாங்கள் கணக்கு ஓப்பன் பண்ணிடுறோம், அவங்க எங்கள் கிட்டக்க வந்து பணத்தை எடுத்துக்கிட்டோம், உங்களுடைய காசாளர் ஒரே நாளைக்கு எல்லாரையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது, எங்கள் அலுவலகத்தில் ஊழியர் இருக்காங்க, ஒரு ஊழியருக்கு 4 ஊழியர் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வாங்க, அவங்களும் பணத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த மேனேஜர் என்ன பண்ணார், ஊழியர்கள்லாம் வரபோது அவங்கள்ட்ட பேசி, ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி, ஒரு தொடர் வைப்பு நிதி ஒன்று ஆரம்பிங்களேன், அவங்களோட சம்பளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி

0: தொடர் வைப்பு நிதி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட், 10 ரூபா 20 ரூபா, நான் சொல்றது 45 வருஷம் முன்னாடி. கொஞ்சம் நல்லா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா, ஒரு 50 ரூபா போட்டவரை எடுத்துக்கலாம். ஒரு வருடத்துக்கு ஆர்டி, அப்போ 600 ரூபா சேருது. ஒரு 10-15 ரூபாயோ ஏதோ அதுக்கு வட்டி வரும். அந்த வட்டியோட அந்த பணத்தை எடுத்த போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வருகிறது,
1: ஒரு மகிழ்ச்சியும் கூட.
0: ஆமா, எதனோட அது சேருதுன்னா, அந்த மேலாளர் என்ன பண்ணார்னா, அந்த பள்ளிக்கு கட்டணம் கட்டணும்ல, அதோட சேர்ற மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டார். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அட இத்தனை நாள் நம்ம ஒரு டெம்பரரியா ஒரு கடன் வாங்கினோம், யார்கிட்டயோ பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் அப்பா கிட்டக்க மாமனார்கிட்டக்கன்னு வாங்கினோம், இது பாரு நம்மளுடைய குழந்தைக்கு கை மேலே பணம் கிடைச்சிடுது, ஆனால் மாதம் நம்ம குறைச்ச தொகை தான் போட்டோம் அப்படின்ட்டு அவங்க அலுவலகத்துக்கு வந்து 50 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபா ஆர்டி ஓப்பன் பண்ணுங்க, எங்களுக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது ஒரு தனி நபர் ஒரு சிந்தனை செய்து ஊழியர்கள் 1000 பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இடம். இதுவே இந்தியா முழுவதும் பரவி இருக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் ஜன்தன் கணக்கு இந்தியா முழுவதிலும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று ஒரு பறவை பார்வையில் சொல்கிற பொழுது எல்லோருக்கும் பயன்பட்டது. அடுத்ததாக தனிநபரை எடுத்துக்கொண்டு வருவோம். நான் கிராமப்புறத்தில் வேலை பண்ணுவேன் பேங்க்கில். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 3 பிரச்சனைகள் உண்டு. நம்ம மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற அந்த திட்டத்தை நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பரவலான திட்டமானு. 3 காரணங்களுக்காக அவர்கள் கணக்கு தொடங்க மாட்டார்கள். முதல் காரணம், பெரும்பாலானவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட முடியாது. அதை லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் சொல்லுவோம், இடதுகை பெருவிரல் ரேகை. இப்போ அது எதுவுமே கிடையாது.
1: டெக்னாலஜி வளர்ந்ததால் நிறைய அட்வான்டேஜ் இல்லையா?
0: ஆதார் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை போட்டா இவருக்கு ஏற்கனவே கடன் இருக்கிறது, இவருக்கு ஏற்கனவே ஜன்தன் கணக்கு இருக்கிறது, அவர் தனியாக ஒரு கணக்கு வச்சுக்கலாம், இவர் இந்த கடன் வாங்கி இருக்கிறார் என்கிற விவரம் வந்துட்டதுனால ஒரு வங்கியில் ஸ்க்ரீன்லேயே முன்னாடி வந்து உட்கார்ந்திருப்பவருடைய சகல விஷயங்களும் விவரங்களும் வந்து விடுவதால் அவர்கள் கடன் தருவதற்கு இப்பொழுது சுலபமாகி விட்டது. யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க போய் கடன் கொடுக்கலாம். பெனிட்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் கால் பதிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. வங்கிக்கு இதனால் மிகப்பெரிய அனுகூலம். நான் இந்த நம்பருக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அடுத்த வங்கி கிட்ட சொன்னால் போகிறோம், அவங்களுடைய ஸ்க்ரீனில் போய் பார்த்தாங்கன்னாலும் நடுவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் மூலமாக கடன் வாங்கி இருக்கிறதான். அதனால் ஒருவருக்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும். அவர் அதை திரும்ப செலுத்தி இருந்தால் அடுத்த கடன் உண்மையாக கிடைக்கும். இது கிராமப்புறத்தில் வந்திருக்கிறது. ஒரு கூடுதலான ஒன்றை சொல்லணும்னா, இப்போ நம்ம கியூஆர் கோடில் பே பண்ணுறோம்.
1: ஆமாம்,
0: ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற சந்தையில் கியூஆர் கோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கையேந்தி பவன் நம்ம ஹாசியமாக சொல்கிறோமே, அவங்க கியூஆர் கோடு வச்சுருக்கிறாங்க.
1: காய்கறி வியாபாரி,
0: காய்கறி எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்து விட்டது. இப்போ அந்த இடத்துல பணம் வந்த உடனே வங்கி மேலாளருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் கிடைக்குதுன்னா, இவங்க ஒரு காய்கறி கடை நடத்துகிறாங்க, தினமும் 50 ரூபா 100 ரூபான்னு நம்மளுடைய கணக்குக்கு பணம் வருது, அவங்க எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு 5000 ரூபா கடன் கொடுக்கலாம். ஜன்தன் கணக்கும் ஆதாரும் இணைந்த பிறகு இந்திய நாட்டினுடைய கிராமப்புறம் மாறி இருக்கிறது,
1: முன்னேற்றம் அடைந்திருக்கிறது,
0: பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்தது. நம்ம நாட்டினுடைய ஜனத்தொகை 140 கோடிக்கு மேலே போய் 147 கோடியை ரீச் பண்ணியிருக்கு. ரொம்ப அப்படியே புள்ளி விவரமாக இருந்தால் போர் அடிக்கும். அதனால ஒரு 140 கோடி, அதில் 59 கோடியிலேருந்து 60 கோடி பேருக்கு கடந்த வார கணக்குப்படி ஜன்தன் கணக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் 45 கோடி பேர் பெண்களாக இருக்காங்க. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அது அவங்களுக்கு தான் எம்பவர் பண்ணணும். தமிழில் கல்வியை சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகாக சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு கல்வியை கொடுத்தால் அது அவனுடைய வருமானம் மீட்டும் சக்தியை கொடுக்கிறது, ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய்க்கு நாம் பாடம் சொல்லி கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கு பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி ஆகுது. சோசியல் பெனிஃபிட்டுங்கிறது அங்கே அதிகமாக இருக்கு. அது இந்த இடத்திலும் கிடைக்கிறது. 45 கோடி மக்கள், பெண் மக்கள், ஒரு 35 கோடி மக்கள், மொத்தத்தில் அந்த 60 கோடி கணக்கு வச்சிருக்கிறவங்கள 35 கோடி வந்து கிராமப்புறத்தில் இருக்காங்க, 45 கோடி மக்கள் பெண்களாக இருக்காங்க. பொருளாதாரத்தில் நட்ஜிங்ற கான்செப்டை முதல்ல பார்த்தோமே, அது இந்த இடத்தில் வருகிறது.
1: நிச்சயமா சார்,
0: இதனால் ஒரு மாபெரும் புரட்சி நடந்திருக்கிறது. ஒரு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு வங்கிக்குள்ள தைரியம்

0: மாக போக அரசு ஏதாவது தொகை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த நாளே அந்த இடத்துக்கு போயிடு.
1: அதாவது அரசனுடைய மானியமும் கூட கரெக்டா அந்த அக்கவுண்ட்ல பயனாளிக்கு சரியா
0: நேரடியா போய் சேர்ந்துடும். அதனால இடைத்தரகர்களுடைய பிரச்சனை என்பது முற்றிலுமாக நீங்கிவிட்டது. அப்ப ஜந்தன் எப்படிப்பட்ட ஒரு மந்திர கோல்ன்றத நம்ம பார்க்கணும். அதனால் பயன்பட்டவர்கள், சிறு சேமிப்பு கொண்டு வந்தவர்கள் எல்லாம் அதிகம். பாதுகாப்பான பணம் ஒரு வங்கி எல்லா இடத்துலையும் இருக்கு. கார்டு, ரூபே கார்டு கொடுத்துருக்காங்க தேவைப்படுபவர்களுக்கு. அவங்க 24 மணி நேரமும் பணம் எடுக்கலாம். அதனால் இது ஒரு மாபெரும் புரட்சி. நட்ஜிங்கிறது கூட ரொம்ப சின்ன கான்செப்டாக நான் சொல்லுவேன். ரெவல்யூஷனரி இன்க்ளூஷன், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் என்பதை இது கொண்டு வந்திருக்கு.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லோரையும் உள்ளடக்கிய, குறிப்பா வந்து பெண்களுக்கான வளர்ச்சியை கொடுத்த ஒரு திட்டமா இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சேமிப்பு அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கும் அவசியம், ஒரு நாட்டிற்கும் அவசியம். அந்த பழக்கம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது தான் நாட்டுக்கு வந்து பலன் தரக்கூடியது. இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் நிறைய பேர்கிட்ட, குறிப்பாக பெண்கள்கிட்ட சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாமா சார்?
0: சேமிப்புங்கிறது குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பம் சேமித்தால் நாடு செழிக்கும். இது என்ன ஒரு சாதாரண ஒரு ஓசை நயமிக்க கோஷமா அப்படின்னா இல்லை. சேமிப்பு இல்லாத நாடுகளில், ஒரு மேலை நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம், சேமிப்பு தனிநபரிடம் இருக்கின்ற ஒரு பழக்கத்தினால், அரசாங்கத்தின் கையிலே எல்லா கட்டுப்பாடுகளும் வங்கியின் மீது இருந்த காரணத்தினால், 2008 சப் பிரைம்னு சொல்லக்கூடியது வந்த பொழுதும், கொரோனா போன்ற விஷயங்கள் வந்த பொழுதும், நம்மால் தாக்குப்பிடிந்த முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணமே சேமிப்பு பழக்கம்தான். எந்த சமூகம் சேமிக்கிறதோ அந்த சமூகம் முன்னேறும். சேமிக்கிற பழக்கத்தை செலவு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டுடலாம். சேமிக்கிற பழக்கம் வருவதற்கு அது சிறு வயதிலிருந்து பழக வேண்டும். யாரெல்லாம் சேமிக்கிறாங்களோ, நல்லா சேமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்கன்னா, அவங்கள அனலைஸ் பண்ணிங்கன்னாக்க, கேள்விகள் கேட்டால், சிறு வயதிலிருந்து அவங்களுக்கு இந்த பழக்கம் வந்திருக்கும். எறும்பு இருக்க, அது இந்த நெல்லை தன்னுடைய புத்துல சேமிக்கும். சேமிக்கிற பொழுது நெல்லின் இரண்டு முனைகளையும் கடித்து விட்டு சேமிக்கும். நெல்லோட ரெண்டு முனையும் கடிச்சிட்டா தண்ணியோ ஈரப்பதமோ உள்ளே போனாலும் முளைக்காது. அதால் மழை காலத்தில் சாப்பிட முடியும். ஒரு 5 எறும்பால் இப்படி சேமிக்க முடியுதுன்னா நாம் புத்திசாலித்தனமாக எவ்வளவு சேமிக்கணும். ஆனால் இது சிறு வயதில் உண்டாக வேண்டிய பழக்கம். இந்தியாவில் ஜந்தன் கணக்கு நாளாக நாளாக, நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, தொடர் வைப்புன்னு. அதில் வங்கிக்கு என்ன அட்வான்டேஜு? ஏன் வங்கி 1000 பேர் 100-100 ரூபா சேர்க்குறாங்க இந்த மாதம், அடுத்த மாதம் 100-100 ரூபா போடுறாங்க. அப்போ வங்கிக்கு
1: பணம் வருது,
0: கூட வருது. 12வது மாதம் பெரிய தொகை இருக்குது. பெரிய தொகையை இப்போ எடுத்துகிட்டு போகிறவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, இதில் ஒரு பகுதியை எஃப்டியாக போட்டுட்டு ஒரு பகுதியை உங்கள் செலவுக்கு வச்சுக்கங்கன்றாங்க. அப்போ வங்கிக்கு அதனால் பலன். இவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. முன்னாடி 50 ரூபாய் சேமித்தவங்க இப்போ 100 ரூபாய் சேமிக்கிறேன்னு வராங்க. வங்கி கணக்கு மாதிரி ஒரு மாபெரும் செல்வத்திற்கான, சுபீட்சத்திற்கான, ஒளிமயமான எதிர்காலத்திற்கான திறவுகோள் வேறு எதுவுமே கிடையாது. அதை நான் வங்கியில் பணியாற்றியவன்ற முறையில் சொல்கிறேன்.
1: இப்போ வந்து ஒரு
0: வங்கியை நான் எப்படி பார்த்துருக்கேன், இப்போ அது எப்படி மாறி இருக்கிறதுன்றத பார்க்குற போது ஆச்சரியமாக இருக்கிறது.
1: தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்து வரும்போது வங்கியோட சேவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்து மக்களை சென்றடையக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. நீங்கள் வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு பழக்கம் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது. இந்த சேமிப்பு பழக்கம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நன்மைகளும் வந்து இந்த ஜந்தன் கணக்குனால் வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். எப்படி தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு இந்த வங்கி கணக்கு அப்படின்றது உதவிகரமாக இருந்தது சார்?
0: தனிநபர் ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கடன் வாங்க நினைத்தால் அவங்களுக்கு மறைமுகமாக ஒரு சேமிப்பு இருக்குது. இப்போ நான் தனியார்கிட்ட போய் கடன் வாங்கினேன்னா, நான் 100 ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னா, ஒரு வங்கியில் நான் அதை வாங்குகிற போது அது 50 ரூபாயோ 40 ரூபாயோ இருக்கும். அப்போ அங்கேயே எனக்கு 60 ரூபாய் சேமிப்பு ஆகி போயிடுது. இப்போ இவ எனக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு விற்பனை ஆறுது, நீங்கள் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னா, அவரை பற்றி ஒரு மேனேஜர் இப்படி ஜட்ஜ் பண்ணுவார். அவர் தினமும் போய் தன்னுடைய வாரத்திற்கு ஒரு முறை போய் தன்னுடைய பணத்தை கட்டி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்க.

0: அவருக்கு அது அனுகூலமாக இருந்திருக்கும். இப்போ அது தானாக நடக்குது. கியூஆர் கோடை போட்ட உடனே பேங்க்குக்கு போயிடுது. அப்போ பேங்க் மேனேஜர் எடுத்து பார்க்குற பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கேஷ் இல்லாமல் வாங்கியிருக்க வந்துருக்கிறதே இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே இது வழியாக நீங்கள் போட சொல்லிடுங்க, நீங்கள் மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம், உங்களுக்கு கடன் தரோம். அதனால தொழில் முனைவோர் வருவாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

வியாசாச்சாரியாள் ஒரு சமயம் மகாபாரதம் 17 புராணங்கள் எல்லாவற்றையும் பண்ணின பிறகு அதற்கு பிறகும் மனக்லேஷம் அடைந்து இருந்தாராம். அப்பொழுது நாரதர் வந்து சொன்னார், மகாபாரதம் முழுவதும் தேடினால் கூட நவநீத சௌரிய லீலை, கோபி பிரேமை, ராசலீலை இதெல்லாம் இல்லையே. வியாச பகவானே, நீங்கள் இன்னொரு ஒரு புராணம் பண்ணுங்கோ, பகவத்குண பிரதானமான புராணமாக ஒன்று பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னவுடன் பாகவத புராணம் பாகவத புராணம்னு பண்ணாராம். அதில் தான் 18,000 ஸ்லோகத்தில் முழுக்க முழுக்க பகவத்குணமே, அவதாரங்கள், ஸ்ரீஹஸ்பதியான பகவானுடைய வெவ்வேறு அவதாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பாகவதம் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள், ஜல ஜந்துவான அவதாரங்கள், நரசிங்காவதாரம், வாமனாவதாரம், எல்லா அவதாரங்களை பற்றியும், ராமாவதாரம் கூட, கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமாக சொல்கிறார் பாகவத புராணத்தில் தான். இந்த கீர்த்தனம் ஸ்ருங்கார கிருஷ்ணுடிதிகோ ஜூடரே மஞ்சி பங்காரு பாவட கட்டி அங்கஜுனி கண்ணட்டி, இது நாராயண தீர்த்தனுடைய தெலுங்கு கீர்த்தனம். பாகவதத்தை பின்பற்றியே தான் பல மகான்கள் கீர்த்தனங்கள் எழுதியிருக்கா, தசமஸ்கந்த கீர்த்தனைகள். நாராயண தீர்த்தர் பிரசித்தமாக கிருஷ்ணலீலா தரங்கிணி கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்னு தசமஸ்கந்த கீர்த்தனங்கள் தான். கிருஷ்ணலீலை கண்ணன் பிறந்ததும், ஆவணி மாதம் பிறந்தாச்சு அப்படின்னாலே கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு தானே சொல்லிட்டு இருப்போம். அந்த ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு கிருஷ்ணலீலை அப்படின்னு சொல்லணும்னாலே நாராயண தீர்த்தர் அநேக கீர்த்தனங்கள் சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு கொடுத்துருக்கார். தரங்கிணி, தரங்கிணின்னா சமுத்திரம்னு அர்த்தம். தரங்கங்கள், அலைகள், தரங்கங்கள் அடங்கிய தரங்கிணி கிருஷ்ணலீலைகளே அனந்தம். ஒன்று ஒன்றும் ஒரு அலை மறியாம். அந்த அலைகள் அடங்கிய கிருஷ்ணலீலா தரங்கிணி. கிருஷ்ணலீலா தரங்கிணியில் ஒரு யக்ஷகானம் அந்த வடிவத்தில் கொடுத்துருக்கார். ஸ்லோகங்கள் உண்டு, ஒரு ஒரு கட்டத்திலையும் கிருஷ்ணலீலையில் ஸ்லோகங்கள் இருக்கும். ஸ்லோகத்தை பின்பற்றியே கீர்த்தனம் இருக்கும். ஆங்காங்கு தொகுத்து கொடுக்கறதுக்காக கத்தியங்கள் இருக்கும் ப்ரோஸ் வடிவத்தில். ஒரு யக்ஷகானம்னா பாத்திர பிரவேசம், அடிக்கடி அடிக்கடி வசுதேவர் வரார், தேவகி வரா அப்படிங்கும் போது தரு, தருங்கிற வடிவம், அதை கொடுத்துருக்கார். இது எல்லாத்துலேயும் வராத இந்த தெலுங்கு கீர்த்தனம் கண்ணனை பற்றி. கண்ணன், கண்ணன்னா கண்ணனுடைய சௌலபியம் தானே, சௌஷீல்யம். கண்ணனை பார்த்து நிறைய பேர் அநேக பாவங்கள் காண்பிக்கிறா. வாத்சல்யம், மாதுரியம், சக்கியம், நவவித பக்தி காண்பிக்கிறா இந்த கீர்த்தனத்தில்.

அநேக விதமா கண்ணனை வர்ணிக்கிறார். கண்ணன் நம்ம கிட்ட காண்பிக்கிற தயைய வர்ணிக்கிறார் நாராயண தீர்த்தர் இந்த கீர்த்தனத்துல. ஒரு சமயம் மதுரா ராஜ வீதியில தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணத்துக்கு பிறகு வசுதேவனுடைய கிரகப்பிரவேச சமயத்துல ஒரு அசரீர வாக்கு கேட்கறதான்.

முட்டாளே ஹே முட்டாளேன்னு ஒரு குரல் கேக்குறதான். கரெக்டா கம்சன் தான் திரும்பி பாக்குறானா, யார் நம்மள கூப்பிடுறான்னு பார்த்தா அது சொல்றதாம். யார நீ சாரத்தியம் பண்ணிட்டு கொண்டு போறியோ அவளனுடைய அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்பஹா ஹந்தா அப்படின்னு சொன்ன உடனே அபுதான் உன்னைய திரும்பி பார்த்தான் இல்லையா, அவனோட புத்தி இப்ப தெரிஞ்சிட போறது பாருங்கோ. இப்பதான் நவவதுவா இருக்கா, கல்யாணம் ஆயிருக்கு, கூந்தலை பற்றினான், வாழ உருகிட்டான், இப்பவே தேவகிய வெட்டுறேன்னு. கல்யாணம் இன்னைக்குதான் ஆயிருக்கு, வசுதேவருக்கானா தேவகிய காப்பாத்துறதுக்காக சொன்னா.

నరశ్రేష్ఠనేను కూపడరారా. హే సత్యసంధ కుల జలది భవరత్న, சத்திய சந்தர்களுக்கெல்லாம் ஒரு சமுத்திரம் அந்த மாதிரி உன்னோட வம்சத்திலேருந்து வர ரத்னமானி அப்படிங்கிறார் கம்சன. ஹே சௌமிய குணயுக்த

பிறக்கக்கூடிய குழந்தைகளை தந்துடுறேன் அப்படின்னு ஒன்னே விட்டுட்டான். அப்போ ஸ்ருத்வா கம்சா காராகிரகம் பிராவேசயத்து, கிரகப்பிரவேசம்னு ஆரம்பிச்சது தேவகிக்கும் வசுதேவருக்கும் காராகிரக பிரவேசனம்னு ஆயிடுத்து. பூமி தேவி பூமியினுடைய பாரம் தாழ

அஹம் துர்பரம் மே பரிஹர பரமாத்மன். என்னால இந்த பூபாரம் தாங்க முடியல. அசுரர்கள் அசுரப்பிராயமா ஆயிடுத்து பூமி, என்னை காப்பாத்துன்னு உடனே மகாவிஷ்ணு சொல்றாராம், அவதாரம் பண்ணி எல்லா தேவர்களையும் நான் சம்ரக்ஷிப்பேன் அப்படின்னு. அந்த காராகிரகத்தில் ஆறு குழந்தைகள கம்சன் தேவகி வசுதேவாள் முன்னாடியே வதம் பண்ணதுக்கப்புறம் பலராமர் அங்கே கோகுலத்தில் வளர்றார். தரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நாராயண தீர்த்தரனுடைய கிருஷ்ணலீலா தரங்கிணியில் கிருஷ்ண அவதார

முன்னாடியே வதம் பண்ணதுக்கு அப்புறம் பலராமர் அங்க கோகுலத்துல வளர்றார். தரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நாராயண தீர்த்தரனுடைய கிருஷ்ண

பொதுவாக குழந்தை பிறந்தா எல்லாருக்கும் அஜானந்தான் பிறக்கும். ஆனால் தேவகி ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம், ஞானம் பிறந்துட்டான், அதனால் அற்புத பாலகன். அம்மா அப்பா கவலைப்பட போகிறாளேன்னு அங்கேருந்தே வைகுண்டத்துலேருந்தே ஒரு காத்தாடி எடுத்துன்னு வந்துட்டானாம், ஒரு ஊதல் எடுத்துன்னு வந்திருக்கானாம், ஒரு கிளுகிழப்பை எடுத்துன்னு வந்திருக்கானாம். நாலு கையோட சதுர்புஜ குருவாயூரப்பனா காட்சி கொடுக்குறான். அந்த ஒளி பிழம்புல பார்க்கறா, கையில ஒரு சங்க சக்கர கதா பத்ம எல்லாத்தோட தரிசனம் கொடுக்குறான் கண்ணன். தர்ஹிமாம் கோகுலம் நய அதே பாகவதத்தை அனுசரித்து நாராயண தீர்த்தர் பாடுறார் சாவேரி.

என்னை ஈஸ்வரனாய் அறிந்து கொள் அப்படின்னு சொல்றான் பிறந்த குழந்தை. தேவகி வசுதேவரும் பார்த்துட்டே இருக்கா, சொல்றான், சொல்லி கொடுக்கறான், மதுராபுரம் சமானய மாமக யோகம் யோகமாயா மிக நிதாபய. அங்க யோகமாயா பிறந்திருக்கா யசோதம்மாக்கு. அந்த யோக மாயையை மதுராபுரம் சமானய. அப்புறம் அத கோகுலே நயமாயாம், என்ன கோகுலத்துல கொண்டு விடுப்பா அப்படிங்கிறான். அனவத்திய நந்தாலயம், நந்தன் நந்தன் இருக்கார் அங்க. அங்க யசோதம்மாக்கு பிறந்திருக்கக்கூடிய யோக மாயாவான வைஷ்ணவிய இங்க கொண்டு வந்துட்டு என்ன அங்க கொண்டு

மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளராங்கிறபடியா வசுதேவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாம். கை விலங்கு கால் விலங்கு போட்டிருக்கே, எப்படி போறது? காராகிரகத்திலேருந்து எப்படி போறதுன்னு நினைச்சா, குழந்தைய தூக்கறதுக்கு கையை எடுக்கிறார், கை விலங்கு விடுறது, குழந்தைய தூக்கிக்கிறார், காலை நடக்கிறதுக்கு தூக்கி வைக்கிறார், கால் விலங்கு டனார்னு விடுறது. அது காராகிரகம் சிறை இல்லையா? அங்க நிறைய ஆட்கள் இருப்பாளே அப்படின்னு பார்த்தா எல்லாரும் நல்லா நல் உறக்கம், எல்லாரும் தூங்கின் இருக்கா. இடி மின்னலோட அந்த ஜன்மாஷ்டமி அன்னைக்கு கண்ணன் பிறந்தது. ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதியில கண்ணன் கிளம்புறான். யமுனை வழிவிடுறது, ஆதிசேஷன் சகஸ்ர பணாபணங்கள் ஓடக்கூடிய ஆதிசேஷன் கூட பிடிக்கிறார், கூட பிடிக்கிறார். இயற்கையே விருத்தமா இருக்கான். எதெல்லாம் ஓடணுமோ அதெல்லாம் நிக்கிறது, எதெல்லாம் நிக்கணுமோ அதெல்லாம் ஓடுறது. வந்து விட்டார் கண்ணனை, இங்க கோஷ்டத்துல கொண்டு விட்டார். கண்ணனை விடுறதுக்கு மனசு வருமா? கண்ணனை விட்டாரே, ஆனா கண்ணனை மனசுல எடுத்துட்டாராம். வசுதேவர் திரும்பினார். திரும்பின உடனே அந்த எடுத்துன்னு வந்திருக்காரே அந்த நிஜமான காளி, காளின்னு சொல்லுவோமே மகா காளி, அந்த குழந்தை வந்து வீல்னு கத்தித்தான் கம்சன் அப்படியே பீதி பிடுங்கிட்டு வரான். எட்டாவது குழந்தை, எட்டாவது குழந்தைன்னு எடுத்து சாட காலை பிடிக்கிறான் அந்த குழந்தை வந்து. உன்னை விடுறேன், காலை பிடிச்சியேன்னு விடுறேன் கம்சா, உன்னை கொல்ற போற ஒரு குழந்தை இங்க பிறந்து இன்னொரு இடத்துல வளர்றான்னு சொல்லி மறைஞ்சது. நாராயண தீர்த்த தரங்கிணி பாடிண்டே வரார். கோகுலத்துல கண்ணன் பிறந்த அன்னைக்கே தொட்டிலாம் பெரியாழ்வார், எப்படி ஊத்துக்காடு வெங்கட சுபையர் அநேக கிருஷ்ண கீர்த்தனங்கள் கிருஷ்ணலீலைக்கு பாடுறாரோ, பெரியாழ்வார் திருமொழியில அநேக பாசுரங்கள் பாடுறார். தொட்டில் இன்னைக்கு பிறந்த அன்னைக்கே தொட்டில்.

கண்ணன் பிறந்தவுடன் கண்ணன் பிறந்ததை கொண்டாடினார். ஊத்துக்காடு வெங்கடகவியும் பாடுறார். நாராயண தீர்த்தர் சொல்றார்.

ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீபதிம் மிக நந்தகோபகிருஹே பரம் ஆகதம் ஆகலையே. ஸ்ரீபதியே பிறந்திருக்கான் இல்லையா, அதனால ஜனாக சம்பிராப்த சர்வ சம்பதா எல்லா சம்பத்துக்களையும் அடைந்தவர்களாக இருக்கார்கள்.

கம்சன் பார்த்தான், அந்த குழந்தை சொல்லித்தே ஊரடத்தில் வளர்கிறான்னு ஒரு ஒரு அசுரனா அன்பறாராம். கம்சனுடைய மந்திரிகள் எல்லாருமே அசுரர்கள் தான், ஆனா பூதனைய அன்பறானா. ஆனா பாருங்கோ, பூதனை கண்ணனுக்கு விஷம் கொடுக்கதான் வந்தா, பால் கொடுக்கற வேஷத்துல வேற வந்தா. அப்பேற்பட்ட பூதனைக்கும் கூட கண்ணன் மோட்சத்தை கொடுக்கிறான். கோகுலத்தில் இருக்கிறவா எல்லாரும் பயந்து போயிடுறா. ஸ்வஸ்தேனங்கள்லாம் பண்றாளாம், கண்ணனுக்கு ரக்ஷையெல்லாம் கட்டுறா.

மதுசூதனன் உன்னை காப்பாற்றட்டும், உனக்கு மங்களங்கள்லாம் செய்யட்டும் கிராளாம். கண்ணன் தானே மதுசூதனன் நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த பிரேமை ஒரு வந்து அது ஒரு திரைய ஏற்படுத்திடுமா? மதுசூதன சதா மங்களா நிதனோ தூ மதுசூதனன். அப்புறம் கங்காதரன், கங்காதரனான சிவன் உன்னை காப்பாற்றட்டும், சாப்பி கங்கா, கங்கையும் உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு குழந்தைகளுக்கெல்லாம் சுத்தி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யறாளாம் ரக்ஷ கற்றாளாம் கோபிகைகள்லாம். கண்ணன் கோகுலத்தில் அப்படி வளர்ந்து வரான். திருணாவிரத மோக்ஷம், சகடாசுர மோக்ஷம், எல்லாமே மோக்ஷம் மோக்ஷம் தான். ஒரு ஒரு அசுரனா கண்ணன் கொன்றுண்டே வரான். யசோதம்மா வாத்சல்யத்துக்கு கண்ணன் தான் தன்னுடைய குழந்தை, என்ன பண்றா? பாடுறா நிறைய கீர்த்தனங்கள்ல, அநேக வாகியக்காரர்கள்லாம் பாடுறார்கள். கண்ணனை தூங்க வைக்கிறா, பால் கொடுக்கறா, கண்ணனை குளிப்பாட்டுறா, அலங்காரம் பண்ணுறா, மயில இறகு சொருகிறா. உலகத்திலேயே ஒரு அம்மா அப்படின்னா அது யசோதை தானா? உலகத்திலேயே ஒரு குழந்தைன்னா அது கண்ணன் தானா? கூப்பிடுறா, கண்ணா குளிக்கிறதுக்கு வா கண்ணா, வா கண்ணான்னு.

அவ்வளவு சந்தோஷம். கண்ணனுடைய இருக்கிற எல்லா கோபிகைகளும் கூட தான். கண்ணனும் பலராமருமா ஒன்னா தளர் நட நடக்க ஆரம்பிக்கிறாளாம். தவழ்ந்து தவழ்ந்து அப்புறம் தளர் நட நடந்து இப்போ என்னன்னு பார்த்தா நவநீத சௌரிய லீலையா. ஒரு ஒரு வீட்டுக்கு போய் ஒழித்து வைக்கக்கூடிய வெண்ணைய எடுத்து எடுத்து களவாடுறாளாம். இத ராசகானத்துல ஊத்துக்காடு வெங்கட சுபையர் ஒரு கீர்த்தனத்துல பாடுறார். கிருஷ்ண கர்ணாமிரத்துல லீலாசுகர் எதை சொல்றாரோ அதையே

யார் அது கையும் களவுமா ஒரு நாள் மாட்டின்டானா? ஒரு கோபிகைகள் இடத்தினர் பலானுஜா பலராமன் தம்பி அப்படிங்கிறான். கிமிஹதே எதுக்கு வந்த இங்க இப்படி கேப்பேளோ? மன் மந்திரா சங்கையா என் வீடுன்னு நினைச்சேன் வந்தேன், வந்தவாள போய் ஏன் வந்தேன்னு கேப்பேளோ? யுக்தம் சரி வந்தையோ இல்லையோ? தன் அவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் எதற்கு நவநீத பாத்திரத்துல கைய விட்டேன்னு கேக்குறா. மாதா எல்லா கோபிகைகளையுமே கண்ணன் அம்மாவா தான் பாக்குறான், அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். கஞ்சனவத்சகம் ரிகயுதும் கண்ணுக்குட்டிய தேடின் வந்தேன், யசோதம்மா அம்சாளா என்ன அம்சா? வெள்ள கண்ணுக்குட்டி காணும் கண்ணா, போய் தேடின் வா தேடின் வான்னு அம்சா. இங்கே வந்து பார்த்தேன் எமிடுன்னு நினச்சேன், மேலே தலையை தூக்கி பார்த்தா அங்கே வெள்ளையா ஏதோ தெரிஞ்சுதா? சரி என்னோட வெள்ள கண்ணுக்குட்டி தான் அங்கே உரியில மேயறதோ நினச்சிட்டு போய் கையை விட்டேங்கிறானா. இதெல்லாம் வந்து யசோதம்மா கிட்ட சொல்லி அளவளாவிப்பாளாம் வா எல்லாருமே. இதோட கீர்த்தனம் ராசகானம்

இப்படி அநேக விதமா நவநீத சௌரியம் செய்து கண்ணன் கோகுலத்துல விளையாடுறாளாம் கோபிமார்களுடன். ஒரு சமயம் காலமே எழுந்தவுடன் பொத்து பொத்து பொத்துன்னு நடந்து வந்து அம்மா மடியில படுத்துண்டானாம் கண்ணன். யசோதா அப்பதான் காலமே தயிர் கடையறாளாம் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு. பால் குடும்மாங்கிறான், பால் ஊற்றுறாளாம். ஆனா அடுப்புல பால் பொங்கிறது, அந்த பாலும் கண்ணனுக்கு தான், அது வீணாக போயிடுறதே அப்படின்னு கண்ணனை கீழே இறக்கி விட்டு பாலை இறக்கிறதுக்காக யசோத போறா. கண்ணனுக்கு ஒரே கோபம், நானே மடியில படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த பால் எதுக்கு அம்மாக்குன்னு ரொம்ப குறும்பு. தயிர் பானைய போட்டு உடைச்சான், மத்த முறிச்சான், கை கயிற்றெல்லாம் அப்படியே கடிச்சு கடிச்சு கடிச்சு போட்டான், வெண்ணெய் கலையத்தை மட்டும் கலப்பின்ட்டான். கிரகத்தினுடைய பின்புறமா போறானாம், போய் அங்க குரங்கெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் வெண்ணெய் கொடுக்கறானாம். வந்து பார்த்தா யசோதம்மா ஏற்கனவே வேலை ஜாஸ்தி, ரொம்ப துருதுருத்தையா ஆயிடுத்து, இதை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. தோ வா கண்ணா, தோ வா கண்ணா, இங்க வா இங்க வா அப்படின்னு பிடிக்க பாக்குறாளாம். பிடிக்க முடியலையாம் அவன் ஓட்டத்துக்கு. அம்மா வேர்க்க விறுவிறுக்க இருக்கிறத பார்த்துட்டு பாவமா இருந்ததான் கண்ணனுக்கு. சரி நின்னுட்டான், பிடிச்சிட்டா இந்த வந்தியா, பிடிச்சேன் பத்தியா, பிடிச்சேன் பத்தியா, வா இன்னைக்கு உன்னை கட்டி போடுறேன் பார் அப்படின்னு ஒரு உரலோட நிக்க வைத்தாளாம். கயத்தை வச்சு கட்ட பாக்குறாளாம் பாக்குறாளாம், ஆத்துல இருக்கிற கயத்தை எல்லாத்தையும் பிணைஞ்சு கட்ட பார்த்தா கூட ரெண்டு அங்கலும் குறையறது. சரி இன்னும் கொஞ்சம் கயத்தை கொண்டு வா, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு சமயமும் ரெண்டு அங்கலும் குறையறது. ஆனா கண்ணனை கட்ட முடியல. என்னடா இது அப்படின்னு கயத்தெல்லாம் வச்சுட்டு யசோதைக்கு என்ன பண்ணணும்னு புரியலையாம். கண்ணன் எடுத்து கொடுக்குறான், நான் ரெண்டு கயத்தும் கட்டுமா அப்படின்னு கண்ணன் கொடுத்தவுடன் கட்டிட்டாளாம். இது என்ன சொல்றதுன்னா, ரெண்டு அங்குலம் குறையறதுக்கு தத்துவார்த்தம், பக்தி இல்லாத ஞானத்துக்கும் கண்ணன் கிடைக்க மாட்டான், பக்தி இல்லாத கர்மாக்கும் கண்ணன் கிடைக்க மாட்டான். நான் கட்டுறேன் பார் அப்படின்னு நினைக்கும் போது கட்ட முடியலையா யசோதையால, என்னால முடியல அப்படின்னு அந்த நிமிஷமே உடனே கட்ட முடிஞ்சுதான். கண்ணனை நன்னா கட்டி போட்டுட்டா. அந்த வடு பயத்துல வந்துதான் தாமோதரன் தாமோதரன்னு கண்ணனுக்கு ஒரு திருநாமம் வேற வந்துதான். கண்ணன் பார்த்தான் இதை வந்து, இதேதான் பாகவதத்துல சொல்றார்,

0: இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. ஞானிகளுக்கு கூட கிடைக்க மாட்டானாம் கண்ணன்.
1: யதா பக்தி மதாம் இஹ, அதேதான் ஆழ்வார் சொல்றார்.

மடமடவெனும் ஒளி செவி புக வந்தால் மருத மரம் இரண்டை காணவே காணோம். தடபுட தடபுடன் அந்த உரலை இழுத்துண்டு போய் கவையா முளைச்சிருக்கிற ரெண்டு அர்ஜுன மரங்கள் மருத மரங்கள் குபேரனுடைய குழந்தைகள் நலகூபரன் மணிகிரீவன் நாரதர்கிட்ட அபச்சாரம் பட்டு அங்க அவர் சாபத்தினால சாபத்தை பாருங்கோ அனுகிரகம் நந்தன் வீட்டு வாசல்ல மரமா முளைன்னு சொன்னாராம். எங்கேயோ போய் முளைச்சிருக்கலாம் இல்லையா? அந்த உரலை அதுக்கு நடுவில் விட்டு இழுத்து மரம் முறிய ரெண்டு பேர் சாப மோச்சன விமோச்சனமாகி தாமோதரனா காட்சி கொடுக்குறான் ரெண்டு பேருக்கும் கண்ணன். கிருஷ்ண லீலைகளை அனுபவிக்கிறதுக்கு கேட்குறார் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், இன்னும் என்ன வேணும் சொல்லடி, அளவளாவி பேசி ஆக்கை மறந்திட அரிதான சத்சங்கம் உண்டு உண்டுங்கிறார் பரஸ்கீர்த்தனத்தில். ஒரு சத்சங்கம் இருந்தால் போருமா? எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து மாத்தி மாத்தி என்னத்தை பேச போறா? கண்ணனுடைய லீலையை தானே பேச போறா? அதே பாட்டு தான், சேர்ந்தா முதல்ல அதே பாட்டு.

ಮೀರಾ ಅನೇಕ ಹಿಂದಿ ಭಜನ್ಗಳ್ನ ಕೃಷ್ಣ ಲೀಲೆಯ ಪಾಡ್ರ. ಭಾರತ ದೇಶ ಆಂಗಾಂಗ್ ಅತ್ತನ ಮಹಾನ್ಗಳು ಕೃಷ್ಣಲೀಲೆಯೇ ಪಾಡಿನ್ ವರ. ಕೃಷ್ಣಲೀಲಾ ತರಂಗಿಣೀಲ ನಾರಾಯಣ ತೀರ್ಥರ್ கிருஷ்ணலீலை ருக்மிணி கல்யாண பரியந்தம் பாடியிருக்கார். கண்ணனுடைய மாடு மேய்த்தல், புல்லாங்குழல், வேணுகீதம், அநேக கீர்த்தனங்கள், ராசலீலைய மூணு தரங்கத்துல பாடிண்டே வரார். ஆறாவது, ஏழாவது, எட்டாவது தரங்கம் முழுக்கமே ராசலீலை தான். கிருஷ்ணலீலையே பார்த்தா பிருந்தாவன லீலை முழுவதும் பக்தி பிரதானமான லீலையாம். துவாரகா லீலை அப்படி பார்த்தா கண்ணன் வந்து ருக்மிணி முதலிய அஷ்டமகிஷி கல்யாணமாகி 16108 தேவியுடன் கர்மயோகத்தை காண்பிக்கிறானான். கர்மயோகியான கண்ணனை காண்பிக்கிறதாம். ஹஸ்தினாபுரம் மகாபாரத லீலை யுத்தத்தை நடத்தி கண்ணனே ஞான யோகத்தை காண்பிக்கிறானாம். இந்த மாதிரி பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் எல்லாத்துக்கும் புகலிடம், இருப்பிடம் எல்லாம் கண்ணனே. மேல பகவத்கீதை

సీతయ్య అర్జునునికి ఉపదేశం పండి, కర్మణ్యేవాధికారస్తే మాఫలేషు కదాచన. என்ன சொல்கிறான் அவனவா அவாவா அவாவா கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கணும், பாடுறவா பாடிகிட்டே இருக்கணும், நாமாவளி பாடிகிட்டே இருக்கணும், வேற என்ன கலியுகம்.

கிருஷ்ணலீலா தரங்கணி ஆரம்பத்திலேயே நாராயண தீர்த்தர் சொல்றார், ராமகிருஷ்ண கோவிந்தேதி நாம சம்பிரயோகே காம மிக ஸ்நாதவ்யம் சர்வோத்தம பிரயாகே. அங்க நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை தான் சொல்றார். கலிக்கு ஏத்த தர்மம்ப்பா நாம சங்கீர்த்தனம் பண்ணு. ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொன்னாலே உன்னுடைய நாவிலே அதுலேயே ஒரு பிரயாக வந்துடுறதே. ராமா அப்படின்னாக்க அது ஒரு கங்கா, கிருஷ்ணநாமம் யமுனை, கோவிந்த நாமம் ஒரு சரஸ்வதி, அங்கேயே ஒரு பிரயாக ஆடுறது அப்படிங்கிறார். நாம சங்கீர்த்தனத்தோட பெருமையை சொல்லி கிருஷ்ணலீலா தரங்கிணி கடைசியில் முடிக்கிறார். இது வந்து காமதா காமினாம் ஏஷா முமுக்ஷூணாம் ச மோக்ஷதா. யாருக்கெல்லாம் வந்து தர்மார்த்த காம மோட்சங்கள் எல்லாம் யார் யாருக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும்னு.

ஸ்ரீ கிருஷ்ணலீலை இசைப்பிரிவுரை கேட்டீர்கள். நிகழ்த்தியிருந்தவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுடைய பாடல் கேட்கலாம் நீங்களே.

நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாகரிகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நட

பார்க்கணும். குத்திகட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். குத்திகட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும்.

0: தயா, என்னது கண்ணகண்ணேன்னு சொல்றீங்க?
1: அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் ஆ தூக்கமே இல்லை, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதைத்தான், வேற ஒண்ணும் இல்லை.
0: ஓஹோ, அப்ப பாடு.

0: இப்போ தங்கமேன்னு சொன்னது என்ன தானே?
1: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுற பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே
0: அதான். பாடுங்க பாடுங்க.

0: இந்தாங்க ஐயா, இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
1: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
0: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயன்றேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
1: எதிரில் இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு.
0: ஆஹா ஆஹா ஆஹா, எல்லாம் மூளை.

நாளாக நாளாகவே புடவையும் நைதான கவுனாச்சு. நாளாக

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமிரவு 11 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாமீர்களே. நாளை சக வருடம் 1948 பாத்திரபாத மாதம் 10ஆம் நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள், 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்கள இசையோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றது நேர்களே. நாள் ஒரு குரல் எண் 372. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன், நிகழ்ச்சி சென்னை. காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள் மற்றும் கொய்மலர்கள் சாகுபடி குறித்து தகவல்கள் வழங்குகிறார் ஜி சதீஷ், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் வழங்குகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8 மணிக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரத்தென்றல், 11:30 புதுடெல்லி விக்யான் பவனில் SSBN பதக்கம் வழங்கும் விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கு பெறும் நிகழ்வினை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு விளம்பரங்களை தொடர்ந்து, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தென்றல், 2:40 சான்ஸ்கிரிட் புரோகிராம் டீச்சர் கமலா ஸ்ரீதரன், ஸ்டூடெண்ட் எஸ் துவனி, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு நிகழ்ச்சிகள் மதிய நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு நிறைவாகி 5:27 மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு மற்றும் வானிலை அறிவிக்கை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தெனாலி திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கின்றோம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, 7:10 மாவட்ட செய்திகள் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகளாக எழுதியவர் ஜி சுரேகா, 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் நேர்முகம் பங்கேற்கிறார் டாக்டர் எம் சந்தோஷ்குமார், மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் வேளாண் அறிவியல் நிலையம் காட்டுப்பாக்கம், நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்டம் இடாலக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இதுவரை நான் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் எஸ் கஸ்தூரி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 8:45 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் உலகையாலும் நுண்ணுயிர்கள் மதுரை யாதவா கல்லூரி நுண்ணுயிர் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் செந்திஸ்கண்ணன் அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாடுகிறார்.

0: seed Deni Kozel of Slovenia 3-1 in the final. Ankur had earlier secured the men's doubles gold with compatriot Akash Pal. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அதிகாலை சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.